நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சகாண்டு 1948 ஸ்ராவண மாதம் 2 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 8 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 24 தேதி வெள்ளிக்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

மனைவியிடத்தில் அடிமை கொண்டு அலையும் ஆண்மையின்மை நல்லவர் நடுவில் செல்லும் போதெல்லாம் வெட்கப்படும்படி செய்துவிடும். குறள் எண் 903 அதிகாரம் பெண்வழிச் சேரல்.

0: மனைவியிடத்தில் அடிமை கொண்டு அலையும் ஆண்மையின்மை நல்லவர் நடுவில் செல்லும் போதெல்லாம் வெட்கப்படும்படி செய்துவிடும். குறள் எண் 903 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:56 20 ஆகாஷ்வாணி. இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மதியலை 720 kHz 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 to 9:00 புத்தம் பொது காலை. இதில் காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நகர்வலத்தில் மோட்டார் வாகன சட்டம் அறிவோம் ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 8:00 to 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசை. மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 இலக்கியம் பேசுவோம். பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவி குமார் என்கிற எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார். 12:12 சங்கீத சாறு. மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோக்சனா அவர்கள். எழுத்தின் இசை கவிஞர் குழந்தை அனிதா வழங்கும் தகவல்கள். நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ். கதையரங்கம் வழங்குபவர் கே வித்யா ஆகியோர். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகாணம்.

2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. க்யூ நாமதாரி ஒடிய மொழி பாடல் கேட்கலாம். இயற்றியவர் கேசி பாணிகிரகி அவர்கள், இசை அக்ஷய் குமார் மொஹந்தி அவர்கள். 2:55 வானிலை, 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், காய்கறி சாகுபடி அனுபவங்கள், செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 8:30 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம், டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச்சுடர். 9:30 திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டெல்லி பி சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் எஸ் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகா ஹெர்ட்ஸில் காலை 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ் ஆர் ரெயின்போ. 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. 9:02 ரெயின்போ ரே. 10:02 கெட் செட் கோ. 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் சிநேகிதியே. 1:00 பிஏஆர் ப்ரொடக்ஷன்ஸின் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்திருப்பவர்கள் சூர்யா, ஜோதிகா, விஜயகுமார், நாசர், அம்பிகா, மனோரமா, டெல்லி கணேஷ், கோவை சரளா, வடிவேல் ஆகியோருடன் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா, கதை வசனம் இயக்கம் வசந்த், அமைப்பு வி குமார். 2:00 ரெயின்போ மெலடிஸ். 2:30 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர், உடற்பயிற்சி குறித்து பேராசிரியர் மருத்துவர் எஸ் கந்தசாமி அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை, இதில் திரைப்பட இயக்குனர் ஜேபி தென்பாதியான் அவர்களுடன் நேர்முகம். 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரிவைண்ட். 11:00 முதல் அதிகாலை 5:54 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகள் இடம்பெறும். எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில் 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே, 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நகஸ்வர இசை, வேலூர் பி எம் எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள். 11:10 திரை கானம். 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. பல்சுவை நிகழ்ச்சி வழங்குபவர்கள் உலக தெலுங்கு கூட்டமைப்பு உறுப்பினர்கள். 12:00 திரைகானம். 12:40 மெல்லிசை. 1:10 இடம்பெறவிருக்கும் இசைமலர் நிகழ்ச்சியில் பி எஸ் சீதாலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்தபத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்ரமா, இவை டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை. ஆர் ரத்திப்பிரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், வி ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:10 விஸ்லேஷன். 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 இளைய பாரதம், இயற்கை விவசாயம் மண்ணின் மறுமலர்ச்சி. உரை வழங்குபவர் எஸ் ரோஹிணி வித்யா. நெகிழியில்லா தமிழகத்தை நோக்கிய பயணம், எம் முத்துலட்சுமி வழங்கும் உரை. இயற்கையை மறந்த மனிதன், உரை வழங்குபவர் வி ராகபவித்ரா. 7:45 திரை இசை. 7:50 செய்தி கதம்பம். 8:00 சன்சத் சமீக்ஷா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த

0: informed that 17 metro stations will be closed from 7:30 a.m. today till further instructions due to security reasons in the national capital. These include Lok Kalyan Marg, Rajiv Chowk, Patel Chowk, Ramakrishna Ashram Marg, Barakhamba Road, Supreme Court, Seva Teerth, Janpath, Jhandewalan, Mandi House, Central Secretariat, ITO, Delhi Gate, Indraprasth, Khan Market, Jorbagh and Shivaji Stadium. However, DMRC noted that the interchange facility will remain available at Rajiv Chowk, Mandi House and Central Secretariat. The centre has appointed secretaries in different ministries and departments. Vineet Joshi, who is presently Secretary, Higher Education in Ministry of Education, has been appointed as the Secretary, Ministry of Panchayati Raj. Naresh Pal Gangwar will be the new Secretary, Higher Education. T.K. Anil Kumar will be the Secretary, School Education and Literacy. The Appointment Committee of the Cabinet approved these appointments. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க கூட்டலும் கழித்தலும் எனும் தலைப்பில் சுற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள். கூட்டலும் கழித்தலும் என்று சொல்லும்போது இது ஒரு கணக்கு என்று எண்ணத் தோன்றும். ஆனால் அது உண்மையல்ல. இது கணக்குத்தான், ஆனால் கணக்கு அல்ல. எப்படி, எவ்வாறு, எவ்விதம் என்று எட்டி சிந்தித்தோமானால் சரியான தீர்வு கிடைக்கும். கடவுள் நமக்கு தந்த அரிய வரம் நம் வாழ்க்கைதான். வாழ்க்கை என்பது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான ஒரு பயணம். வாழ்க்கை பயணம் மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையா என்பதெல்லாம் நம் உள்வினைப்படி இறைவன் போடும் கணக்கு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வின் பயன் கிட்டும், அதுவும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது உறுதி. வாழ்க்கையின் பரிமாணங்கள் பல. குடும்பத்தினரோடு கூடி வாழும் குடும்ப வாழ்க்கை, சமுதாய மக்களோடு சமமாக வாழும் வாழ்க்கை, தேச மக்களோடு சேர்ந்து வாழும் தேசிய வாழ்க்கை. இவற்றுள் குடும்ப வாழ்க்கைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பது தெளிவு. உயர்வு தாழ்வு நிலை ஏற்படுமேயானால் அங்கே நல்ல உணர்வுகள் அடிபட்டு போய்விடும். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. அன்பு அதனை கூட்டி வம்பு அதனை கழிக்க வேண்டும். அன்பு என்பது வானத்தில் காணப்படும் வட்ட நிலவு போல அனைவரையும் தன்பால் ஈர்க்கும். ஆனால் வம்பு என்பது காற்றடைத்த பந்தினை போல எவ்வளவு உயரமாக தூக்கி போட்டாலும் கண்டிப்பாக கீழே விழுந்தே தீரும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது நாடு. பரந்து விரிந்து இனம் மதம் மொழி என்னும் பலவித வேறுபாடுகளை தன்னகத்தே கொண்டது நம் நாடு. நாடு நலம் பெற்று வாழவும் வளம் கண்டு பொலியவும் எதை கூட்ட வேண்டும் என்றால் முதலில் மனித நேயம். அதன் பின்னால் அணிவகுத்து நிற்பதுதான் தேசபக்தி, நாட்டுப்பற்று எல்லாம். மனித நேயம் நமது மனங்களில் கூட வேண்டும் என்று விரும்பும் போது எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் தாயின் மக்கள் என்ற எண்ணமானது தானாகவே மேலோங்கும். பள்ளி கணக்கு எண்களால் ஆனது, ஆனால் வாழ்க்கை கணக்கு என்பது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. நல்ல எண்ணங்களே நல்லவிதமான செயல்களுக்கு வழிவகுக்கும். பள்ளி கணக்கு எண்களை கூட்டவும் கழிக்கவும் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை என்னும் அனுபவ பாடமானது எதை எந்த வகையில் கூட்ட வேண்டும், எவ்வவற்றை எப்படி கழிக்க வேண்டும் என்று உறுதிபட நமக்கு எடுத்துரைக்கும். எனவே நமக்கு கிடைக்கும் தீர்வும் நாம் உயர்வுற வாழ்வதற்கு உற்ற துணையாக இருக்கும் என்பது உறுதி. அன்பு, பண்பு, கருணை, கனிவு, பாசம்,

0: நேசம், தேசபக்தி, ஒருமைப்பாடு இவை அனைத்தையும் நம்மால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கூட்டுவோம். பழிவாங்கும் எண்ணம், பராமை, சண்டை சச்சரவு, ஒற்றுமை இன்மை இவை அனைத்தையும் நம் வாழ்விலிருந்து மொத்தமாக கழிப்போம். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை கணக்குக்கு சரியான தீர்வும் விடையும் கிடைக்கும். சரியான விடை எழுதி நாம் நமது வாழ்க்கை பாடத்தில் 100% தேர்ச்சி பெறுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

இறைவனை வணங்குவோம் இசையோடு. வழிபாடு. கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. மீண்டும் நாளை காலை 6:15. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 8 வெள்ளிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: வேளாண் ஆலோசனைகள். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலை கருகல் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமீத்தாக்சிம் 1 ஏக்கருக்கு 40 கிராம் அல்லது அசாடிராக்டின் 1 ஏக்கருக்கு 400 மில்லி என்ற அளவில் தெளிக்கலாம். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 1 ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடர்மா விரிடி எதிர் உயிர் பூசணத்துடன் கலந்து விதைநிறுத்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்யவிருக்கும் விவசாயிகள் வேரடுகள் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன் டைசிம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதைநிறுத்தி செய்ய வேண்டும். அல்லது ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அல்லது பேசில்லஸ் சப்டிலிஸ் எதிர் நுண்ணுயிரி 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் கலந்து விதைநிறுத்தி செய்து விதைக்கலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் 1 ஏக்கருக்கு 8 என்ற அளவில் தரையிலிருந்து 6 உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அடிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து 1 லிட்டர் திரவத்திற்கு 1 மில்லி ஒட்டும் திரவம் சேர்த்து தென்னை ஓலையின் அடிப்புறம் படும்படி தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்யுங்கள். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்தலாம். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: விவசாய பெருமக்களே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். அது மட்டுமில்லாமல் இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் இலைப்பெண்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். விதை நேர்த்தியாக

0: ஒரு கிலோ விதைக்கு இமிடாக்ளோபிரேட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, அசோலாவை நெற்பயிரோடு வளர்க்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நெல் நட்ட ஒரு வாரத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் 400 கிலோ முதல் 500 கிலோ வரை அசோலாவை விட வேண்டும். நெற்பயிரோடு சேர்ந்து நன்கு வளர்ச்சியடைந்து 15 முதல் 25 தினங்களில் 4000 முதல் 5000 கிலோ வரை மகசூல் கொடுக்கின்றது. நெற்பயிருக்கு முதல் களை எடுக்கும்போது தண்ணீரை வடிகட்டி களை எடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயல்களில் மிதித்து விட வேண்டும். இதனால் அசோலா மக்கி நல்ல தலையுரமாகிறது. இவ்வாறு ஆட்கள் மிதித்து விடுகின்ற போது சில அசோலா தண்ணீரில் மிதந்து மறுபடியும் நன்கு வளர்ச்சியடைந்து வயல் முழுவதும் பரவி காணப்படும். இவ்வாறு வளர்ந்த அசோலாவை இரண்டாவது களை எடுக்கும்போது மண்ணில் மிதித்து மக்க வைக்க வேண்டும். நெற்பயிரோடு அசோலாவும் வளர்ந்து தலையுரமாக பயன்படுகின்றது.
0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: நான் பந்தல் வகை தான் நிறைய பண்ணுவேன். ஒரு சிலருங்க வந்து கத்திரி செடி நடுவாங்க சார். இப்போதைக்கு புடஞ்செடி இருக்கு, காய் போயிங்குது, கோக போயிங்குது. புடலங்காய் இருக்குன்னா பெருசு சின்னதுன்ற லெவலில் பிரிக்கணும். அதில் அப்படிலாம் கிடையாது சார், அப்படியே அறுக்கணும். அப்படியே அறுத்தா காக்கில் பிடிச்சி அப்படியே தச்சு அப்படியே அனுப்பலாம். வேறு காய்கள்லாம் ரகம் மாதிரியே பிரிக்கணும், இதில் அது போல் இருக்காது. பந்தல் செடி வந்து கோவக்காவுக்கு மட்டும்தான் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் தேவை. மிச்சம் இந்த புடஞ்செடி சொர்க்காலாம் நாங்கள் சொந்த ஆளை பார்த்து அறுத்துருவோம்.
0: காய்கறி சாகுபடி அனுபவங்கள் பற்றி செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கை காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் அந்துப்பூச்சிகள் உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: பருத்தி சாகுபடியில் நீர் மேலாண்மையாக விதை விதைத்தவுடனேயும் விதைத்த 5வது நாளில் உயிர் தண்ணீர் கட்டுவதும் மிகவும் அவசியமாகும். பொதுவாக பருத்தியின் வளர்ச்சி பருவத்தில் 2 முறையும், பூக்கும் பருவத்தில் 5 முறையும், காய்ப்பு பருவத்தில் 5 முறையும் தண்ணீர் பாய்ச்சுதல் வேண்டும். மண்ணின் தன்மை, மழையளவு மற்றும் தட்பவெப்ப நிலைகளை பொறுத்து தண்ணீர் பாய்ச்சும் கால இடைவெளி வேறுபடும்.
3: கால்நடை வளர்ப்போருக்கான ஆலோசனைகள் சில. நெல் அறுவடைக்கு பின் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு, செம்மறியாடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிகமாக நீர் தேங்கும் இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பு அதிகம். வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் மற்றும் மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை ஊக்கப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினி தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போடலாம். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக

0: மட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்து விட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டுமே இதனை செய்ய வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவி குமார் என்கிற எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார். இன்று காலை 11 மணிக்கு இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் நேற்று இரவு அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், கடந்த 2.5 மாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனை உறுதி செய்ய மறுதேர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சிறிய பிரச்சினை அல்ல என்றும் இதை அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தாம் உத்தரவிட்டதாகவும் அதன் வரைவு அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனைக்கான விதிகள் குறித்தும் விரைவு நீதிமன்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட பின் இதுகுறித்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பான அறிமுக கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அவர், இந்த மாநாடு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறும் என்று கூறினார். இதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாடு நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். இத்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களில் இருந்து மேற்கொள்ளப்படும் மின் உற்பத்தி 2014ஆம் ஆண்டில் 75 GW இருந்தது என்றும் தற்போது அது 298 GW அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். விரைவில் இது 300 GW எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதி காப்பாளர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்.
2: மாணவர்களுக்கான அந்த உணவு தரமா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து

0: மேம்படுத்த வேண்டியது இருக்கு. அவங்க படிக்கணும்னா அவங்க நல்ல உணவு வந்து இருந்தாதான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்ட்ரென்தனா இருந்தாதான் அவங்க வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியும். மூன்று விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்யறோம். அது சில குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது எந்த மட்டக்கட்டும் இல்லை. அதனால அந்த குறைகளை வந்து நாங்க கேட்டறிஞ்சு சரி செய்வதற்கு மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணும் இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத எந்த மாற்றுக்கட்டமில்ல. தமிழ்நாடு முழுக்க விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்.
1: அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாம்பு கடித்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை தாமதமானதால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கால் விரலை எலி கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.

0: ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்.
1: அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாம்பு கடித்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை தாமதமானதால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கால் விரலை எலி கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தவிக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தவிக ஆட்சியில் காவல் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் பொள்ளாச்சியில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களிலும், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். பிரான்சில் லேஜ் பகுதியில் கடும் காட்டுத்தீ காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 215,000 ஊராட்சிகளில் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் 100-ஆண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 632,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மேலும் 2 மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியார் அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிவகாசியில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரிய சக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 1வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது.

0: ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 நிமிடம் ஆகாஷ்வாணி.

தோல் முதுகு ஆமை உலகின் மிகப்பெரிய கடல் ஆமை இனமாக கருதப்படுகிறது. பொதுவாக 500 கிலோகிராம் எடை வரை வளரக்கூடிய இந்த இனத்தின் உடல் அமைப்பு கடலின் நீண்ட தூர பயணத்திற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் முதுகு பகுதி திட ஓட்டை அல்லாது தோல் போன்ற நெகிழ்வான அமைப்பை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தோல் முதுகு கடல் ஆமைகள் 1000 கணக்கான கிலோமீட்டர்கள் வரை இடம்பெயரும் திறன் கொண்டவை. வெப்பமண்டல பகுதிகளில் இருந்து குளிர்ச்சியான கடல் பகுதிகளுக்கும் பயணம் செய்யும் திறன் மேல் மற்றும் உள்ளீர்ந்த கொழுப்பு அடுக்குகள் மூலம் வலுவடைகிறது. இந்த கொழுப்பு அடுக்குகள் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் முக்கிய பங்கை குறிக்கின்றன. இவையின் உணவு பழக்கத்தில் முதன்மை உணவு ஜெல்லி மீன்கள். கடலின் பிளாஸ்டிக் மாசு அதிகரித்ததால் பிளாஸ்டிக் பைகள் ஜெல்லி மீன் போல் தோன்றுவதால் ஆமைகளின் உணவு தேர்வில் குழப்பம் ஏற்படுவதாக கடலியல் மையங்கள் எச்சரிக்கின்றன. இனப்பெருக்கத்தில் தோல் முதுகு ஆமைகள் கடற்கரையில் மணலில் ஆழமான குழி தோண்டி முட்டைகள் இடுகின்றன. வெப்பநிலையின் அடிப்படையில் குட்டிகளின் பாலினம் தீர்மானிக்கப்படுவது இந்த இனத்தில் காணப்படும் தனித்துவமான இயல்பாகும். சூழல் வெப்பநிலை அதிகரித்தால் பெண் குட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்பதால் காலநிலை மாற்றம் இனத்தின் பாலின சமநிலையை பாதிக்கக்கூடியதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. கடற்கரை கரை சரிவு, ஒளி மாசு மற்றும் கப்பல் போக்குவரத்து போன்ற காரணிகள் இவையின் இடம்பெயர்ச்சி பாதையில் தாக்கம் ஏற்படுத்துவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சில நாடுகளில் கடற்கரை பகுதிகள் இரவு நேர விளக்குகள் குறைக்கப்படும் விதமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. முடிவில் தோல் முதுகு கடல் ஆமை கடல் சூழல் ஆரோக்கியத்திற்கான முக்கிய குறியீட்டு இனமாக இருப்பதால் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் கடலியல் மேலாண்மை நடவடிக்கைகள் அவசியம் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்.

0: கடல் அன்னையை நேசிப்போம், அவள் குழந்தைகளை பாதுகாப்போம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: பிரச்சனைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: இனி வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.5

8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 78%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 91%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை தூறல் நகரின் சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். தமிழ்நாடு வாழ் கடலோர பகுதி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எதுவும் இல்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதியிலே 720 கிலோ ஹெர்ட்ஸில். இனி

புத்தம் புது காலை. மனித குலத்தின் மகத்துவம் மனிதனாக இருப்பதில் இல்லை, மனிதாபிமானமாக இருப்பதில் உள்ளது. மனித குலத்தின் மகத்துவம் மனிதனாக இருப்பதில் இல்லை, மனிதாபிமானமாக இருப்பதில் உள்ளது. மகாத்மா காந்தி அவர்களின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக காந்தி அஞ்சலி.

பிராயச்சித்தமாக பட்டினி என்ற தலைப்பில் காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் தொடர்கின்றன. எனது பிராயச்சித்த தவம் எல்லோருக்கும் மனக்கஷ்டத்தை உண்டாக்கிவிட்டது. ஆனால் அதனால் நிலைமை தெளிவடைந்து விட்டது. பாவம் செய்து விடுவது எவ்வளவு பயங்கரமான விஷயம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டார்கள். பெண்கள் பையன்கள் ஆகியோருக்கும் எனக்கும் இருந்த பந்தமும் பலமானதாகவும் உண்மையானதாகவும் ஆயிற்று. இச்சம்பவத்தினால் ஏற்பட்ட ஒரு நிலைமையின் காரணமாக கொஞ்ச காலத்திற்கு பிறகு 14 நாட்கள் உண்ணாவிரதத்தை நான் மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. அதனுடைய பலன்கள் நான் எதிர்பார்த்ததையும் விட அதிகமாகவே இருந்தன. மாணவர்கள் ஏதாவது தகாத காரியத்தை செய்துவிட்டால் அதற்காக உண்ணாவிரதம் இருக்க வேண்டியது உபாத்தியாயரின் கடமை என்பதை இந்த சம்பவங்களில் இருந்து எடுத்து காட்டுவது அல்ல என்னுடைய நோக்கம். என்றாலும் சில சமயங்களில் இவ்வித கடுமையான பரிகாரம் அவசியமாகிறது என்று நான் கருதுகிறேன். ஆனால் இப்பரிகாரத்தை மேற்கொள்வதற்கு தெளிவான நோக்கமும் ஆன்மீக தகுதியும் இருக்க வேண்டியது அவசியமாகும். உபாத்தியாயருக்கும் மாணவருக்கும் இடையே உண்மையான அன்பு இல்லாத போது மாணவர் செய்துவிட்ட தவறை குறித்து மனப்பூர்வமான துயரம் உபாத்தியாயருக்கு ஏற்படாத போது உபவாசம் பொருந்தாது. அது தீமையானதாகவும் ஆகக்கூடும். இத்தகைய விஷயங்களில் உண்ணாவிரதம் இருப்பது என்பது சரிதானா என்பதை சந்தேகிக்க இடமிருந்த போதிலும் மாணவர்களின் தவறுக்கு உபாத்தியாயர்கள் பொறுப்பாளிகள் ஆவார்கள் என்பதில் மாத்திரம் எனக்கு சந்தேகமே இல்லை. முதல் பிராயச்சித்த விரதம் எங்களில் யாருக்கும் கஷ்டமானதாக இல்லை. என்னுடைய வழக்கமான காரியங்களில் எதையும் நான் நிறுத்திவிடவோ நேரமில்லை. இந்த பிராயச்சித்த தவம் இருந்த காலம் முழுவதும் நான் பழ ஆகாரம் மட்டுமே சாப்பிட்டு வந்தேன் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இரண்டாவது உபவாச காலத்தில் பிற்பகுதியில் எனக்கு அதிக கஷ்டமானதாக இருந்தது. ராமநாமத்தின் அற்புதமான சக்தியை அச்சமயம் நான் முற்றும் அறிந்திருக்கவில்லை. கஷ்டத்தை சகித்து கொள்வதற்கு வேண்டிய சக்தி அந்த அளவுக்கு என்னிடம் குறைவாகவே இருந்தது. அதோடு பட்டினி விரதத்தின் முறைகளையும் நான் அப்பொழுது நன்கு அறிந்தவன் அல்ல. பட்டினி காலத்தில் தண்ணீர் குடிப்பது எவ்வளவுதான் குமட்டலை உண்டாக்குவதாகவும் ருசியற்றதாகவும் இருந்தாலும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது முக்கியமானது என்பதும் எனக்கு தெரியாது. மேலும் முதல் உண்ணாவிரதம் எளிதாக இருந்தது. இரண்டாவது உண்ணாவிரத விஷயத்தில் நான் அலட்சியமாக இருக்கும்படி செய்துவிட்டது. முதல் உண்ணாவிரதத்தின் போது டாக்டர் குணையின் முறைப்படி நான் தினமும் குளித்து வந்தேன். ஆனால் இரண்டாவது உண்ணாவிரதத்தின் போது 2-3 நாட்களுக்கு பிறகு அவ்வாறு குளிப்பதை விட்டுவிட்டேன். தண்ணீர் குடிக்க பிடிக்காததனாலும் குடித்தால் குமட்டல் உண்டாவதனாலும் மிக குறைவாகவே தண்ணீர் குடித்தேன். இதனால் தொண்டை வறண்டு பலவீனமாயிற்று. கடைசி நாட்களில் மிகவும் மெல்லிய குரலிலேயே என்னால் பேச முடிந்தது. என்றாலும் நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து வந்தேன். எழுத வேண்டிய அவசியம் வந்தபோது நான் சொல்லி பிறரை எழுதச் செய்தேன். இராமாயணம் முதலிய சமய நூல்களை படிக்கச் சொல்லி தவறாமல் கேட்டு வந்தேன். அவசரமான காரியங்களை குறித்து விவாதிப்பதற்கும் ஆலோசனை கூறுவதற்கும் வேண்டிய பலம் என்னிடம் இருந்தது.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின்

0: அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 7:10.
2: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
3: பக்தி என்ற சொல்லிற்கு நம்பிக்கை, பற்று, உயர்ந்த மதிப்பு என்று தமிழகராதி பல பொருள்களை கூறுகின்றது. நமது வாழ்க்கை கடவுள் நம்பிக்கையில்தான் தொடங்குகின்றது, தொடர்ந்து இயங்குகின்றது. பக்தியின் பாதையிலும் ஆன்மீக பயணத்திலும் இந்த நம்பிக்கைதான் நம் அனைவரையும் வழிநடத்துகின்றது. இறைவன் உண்டு என்பவர்களுக்கும் இல்லை என்பவர்களுக்கும் அவரவர் நம்பிக்கைதான் காரணம். இதை மிக எளிமையாக கவியரசர் கண்ணதாசன், தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்று ஒரு திரைப்பட பாடலில் கூறுகிறார். இந்த கருத்தினை கவி சக்கரவர்த்தி கம்பனும் இராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கில் பலவேயாம், அன்றே எண்ணில் அன்றேயாம், ஆம் என்றுரைக்கில் ஆமேயாம் என்று பாடியிருக்கின்றார். பக்தி இலக்கியம் ஒரு தனி உலகம். இதில்தான் எண்ணில் அடங்கா ஞானிகள் இந்த பூமியை புண்ணிய பூமியாய், புனித பூமியாய் மாற்றியிருக்கின்றார்கள். பக்தி இயக்கங்கள் தமிழுக்கு மீண்டும் பொது பொலிவினை ஏற்படுத்தின. இயல் தமிழ் பாடல்கள் பண்ணோடு இணைந்து இசைத்தமிழ் பாடல்களாக மாறின. கற்றோர் நாவில் மாத்திரம் நடனமாடிய தமிழ் கல்லாதார் நெஞ்சிலும் கலிநடனம் புரிந்தது. வடமொழி சொற்களும் தமிழுடன் இணைந்து புதிய மரபினை தோற்றுவித்தன. சொல்வளமும் உணர்ச்சி பெருக்கும் இசை இனிமையும் சேர்ந்து தமிழ் இலக்கியம் மெருகு பெற்றது. இந்த பெருமைமிகு எழுச்சியினால்தான் பல்லவராட்சி காலம் பக்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலம் என்று போற்றப்படுகிறது. தமிழில் தோன்றிய சமயப் பாடல்களை சமயத்தின் அடிப்படையில் சைவம், வைணவம் என இரு பெரும் பிரிவுகளாக இலக்கியங்கள் பிரித்துள்ளன. சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு பாடல்களை பாடியவர்கள் நாயன்மார்கள். திருமாலை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆழ்வார்கள். நாயன்மார்கள் பாடிய பாடல்கள் 12 திருமுறைகளாகவும், ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் எனவும் பிற்காலத்தில் தொகுக்கப்பட்டன. சோழர்களின் ஆட்சி காலத்தில் முதல் 11 திருவுரைகளை தொகுத்தளித்தவர் நம்பியாண்டார் நம்பியாவார். பல்லவர் காலத்தில் நாயன்மார்கள் இசையோடு பாடல்களை பாடி கோவில்தோறும் இறைவனை வழிபட்டார்கள். ஈசன் ஏழிசையாய் இசைப்பயனாய் உள்ளவன் என்றார் சுந்தரர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று சம்பந்தர் போற்றப்பட்டார். தமிழோடு இசைப்பாடல் மறந்து அறியேன் என்று நாவுக்கரசர் வாழ்ந்துள்ளார். இவ்வாறு பாடிய பாடல்கள் தேவாரம் என போற்றப்படுகின்றது. திருஞான சம்பந்தர் பிள்ளை பருவத்திலேயே இறைவனை பாடியவர். ஆடல் பாடல் கலைகளை வழிபாட்டுக்கு உரியவராக மாற்றியவர். சங்க இலக்கியத்தில் பாடப்பெற்ற இயற்கை இன்பத்தை இனத்தே பாடியவர். மனித மனதில் உணர்வு உள்ளவரவில் அறத்தை அழிக்க முடியாது. ஒருவர் படும் துன்பத்தை கண்டால் நெஞ்சில் நெகிழும் மனம் உள்ளவரையில் அறம் இருந்தே தீரும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வெய்களும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. கண்ணில் நல்லதொரும் கழுமலர் வளர் நகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்தே என்ற இப்பாடல் செய்வர்களின் திருமணங்களின் போது ஓதுவார்களால் பாடப்படும் பாடலாகும். இப்பாடல் வரிகள் வேயிரு தோழி பங்கன் விடமட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசொரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உள்ளமே புகந்த, அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசுரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு அவர்க்கு மிகவே என்று இன்னல்கள் நீக்கும் கோளறு திருப்பதிக பாடலை பாடியுள்ளார். இந்த பாடலை படிக்கும்போது நம்மை காப்பதற்கு ஈசன் இருக்கையிலே நாள் என்ன செய்யும், கோல்தான் என்ன செய்யும் என்ற நம்பிக்கை நமது மனதில் பிறக்கின்றது. மாணிக்க வாசகர்கள் பாடல்கள் உருக்கத்திற்கும் பக்தி சுவைக்கும்

0: பெயர் பெற்றவை. வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கமலத்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே வாட்டமில்லா மாணிக்க வாசக. நின் வாசகத்தை கேட்டப்பொழுது அங்கிருந்து கீழ்ப்பறவை ஜாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறும் எனில் இங்கு நானதில் வியப்பென்றே என்று பக்தி சுவையை பரிமளைக்க கூறுகின்றார்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ருமேனியா சென்றுள்ள அவர் புகாரெஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோச டேனுடன் பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர் இரு நாடுகளும் கடந்த 20 ஆண்டுகளாக வலுவான நல்லுறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ருமேனியா உடனான வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள், சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புகாரெஸ்டில் இன்று நடைபெறும் இந்தியா ருமேனிய வர்த்தக மையக் கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சண்டிகரில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திரு நட்டா, இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொற்றும் நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த சூழலில் நோய்களை கட்டுப்படுத்த வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது சுகாதார சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை திறம்பட எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். காசநோய் பாதிப்பில் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 50% கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நோயை ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்த முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள் தொடர்பான ஒத்துழைப்பு, சுகாதார தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றையும் அதிகரிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 16வது பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மணிலா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸை சந்தித்து பேசினார். இந்தியா பிலிப்பைன்ஸ் ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டாம் பெரன்சன், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேண்ட், ஓமன் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் பதர் பின் ஹமத் ஆகியோரையும்

0: திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860ஆம் ஆண்டு வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24ஆம் தேதி இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்க உள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொள்ள உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார். அந்த பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டாவுடன் இணைந்து தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 4 முறை மாணவ பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நலன் கருதி சுமூக தீர்வை எட்டும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்துள்ள உறுதிமொழிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்களும் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சு நேற்றிரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழிகளை வழங்கியதை அடுத்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வன்முறைக்கு இடமளிக்காத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முன்னதாக உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனம் வாங்சுவை கேட்டுக் கொண்டிருந்தார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர மாநிலத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு முரளிதர் மொஹைல், கூட்டுறவு இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குவதாக தெரிவித்தார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் இத்துறையில் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 40,000 சங்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்க 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு முரளிதர் மொஹைல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தில்லி மற்றும் குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையிலும் கூட்டுறவு செயல்பாடுகள் வலுவடையும் என்றும் திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028ஆம் ஆண்டு வரையிலான செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், உத்தராகண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது திரு நரேந்திர

0: கொடி உறுதியளித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் தொடக்க விழாவில் இந்தியாவின் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹேன் ஆகியோர் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் குத்துச்சண்டையில் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹேன் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று இந்தியாவுக்கு 1வது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை. தொடர்கிறது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் முகமாற்று அறுவை சிகிச்சையில் கையாளப்படும் நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: நான் வந்து எப்படி இதை பார்க்குறேன்னா, சில நோய்கள் இருக்குது. என்ன மாதிரி நோய்கள்னா, அது வந்து எலும்பை அரிக்கும். அது வந்து நம்ம வந்து டியூமர் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து புற்றுநோய் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து ஒரு அடிபடுறோம், ஆக்சிடென்ட் ஆகி அந்த எலும்பு வந்து நொறுங்கி போய் அதை வந்து வெளில தூக்கி போட வேண்டியிருக்கும். அதை வந்து திருப்பி உள்ளே வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த எலும்பு. அவல்ஷன் சொல்லுவோம். அது இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால போன் ஃபுல்லாக அரித்து போய் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து முன்னாடி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த போனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் போனை. ஏன்னா இல்லாட்டி அவங்க என்ன ஆகும்னா, அந்த சதை இருக்குல்ல சாஃப்ட் டிஷ்யூஸ், அதுக்கு சப்போர்ட் இருக்குது, அது அப்படியே தூங்கும். அண்ட் என்னென்னா, அவங்களால வாயை சரியாக திறந்து மூட முடியாது, சாப்பிட முடியாது, இதெல்லாம். ஸோ இது வந்து டக்கு டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த உயிர் காப்பாற்றுறதுக்கு இதை பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட் பண்ணிவிடும். இப்போ என்ன தேடி வரவங்க அப்படின்னா, இந்த மாதிரி கட் பண்ணவங்கலாம் அவங்களாம் வந்து 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க. அதனால தான் நீங்கள் யாரையும் வெளியில் பெருசாக பார்க்க முடியாது, அவங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட், அந்த போன் இருந்த இடத்துல திருப்பியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு வர்றது தான் என்னோடய மெயின் வேலை. ஸோ இப்போது முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கால் எலும்பு இல்லாட்டி விலா எலும்பு, ஓகே, இதெல்லாம் எடுத்து எங்கெல்லாம் எலும்பிலையோ முகத்தில் அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஷேப் கார்வ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அந்த எலும்புக்கு பிளட் சப்ளைக்கு மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி சொல்லுவோம். அந்த ரத்த குழாய், கால் போனோட ரத்த குழாயையும் இந்த கழுத்தில் இருக்கிற இந்த எலும்புக்கு வர ரத்த குழாயையும் சேர்க்கணும். அப்போ தான் வந்து இது எடுத்துக்கும். ஸோ அது வந்து ஒரு 18 மணி நேரம் சர்ஜரி. அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு 5-6 வருஷத்துக்கு, அதுதான் பண்ணிட்டோம். இப்போவும் நிறையா பண்ணுறோம். ஸோ இது பண்ண அப்புறமும் சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ மெயினாக இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேஷண்ட்ஸ் தான் வந்து என்கிட்ட வர பேஷண்ட்ஸ். அண்ட் இது வந்து என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்னு சொல்கிறதோட, நான் வந்து ஒரு பெரிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ், நாங்கள் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ். ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லார்கிட்டையும் வரவங்களோடையும் நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ இதில் என்ன பண்ணுவோன்னா, இந்த கால் எலும்பு வைக்கிறோம்ல, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்கோம், ஓகே, தட் இஸ் கால்டு பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ஸ். அது எப்படின்னா, அந்த எலும்பு ஷேப்லேயே ஒரு இம்ப்ளான்ட் மெட்டலில் பண்ணிவிடுவோம், டைட்டானியம்னு. டைட்டானியம் பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல், சர்டிஃபைட் மெட்டீரியல் அது. ஸோ அந்த மெட்டீரியலை வச்சு அந்த போன் ஷேப்லேயே பண்ணி கால் எலும்பு எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த 18 மணி நேரம் சர்ஜரியை நாங்கள் வந்து 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருவோம்.
4: இப்போ அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு.
3: அதே மாதிரி கால் எலும்பு தேவையில்லை, விலா எலும்பு தேவையில்லை. ஏன்னா காலிலேருந்து எலும்பு எடுத்தால் பேஷண்ட் நொண்டி நடக்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. அப்புறம் அந்த மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி அது எடுத்துக்கலன்னா அது ஒரு ஃபெயிலியர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ ஒன்று என்னென்னா, இந்த இம்ப்ளான்ட் வைக்கும்போது கால் எலும்போடு சேர்த்து வைப்போம் சில பேருக்கு. ஸோ ரெண்டு சப்போர்ட்டும் கிடைக்கும் அவங்களுக்கு, ஓகே. ஒன்று டிசைன்டாக இருக்கும், அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றும் ஏன்னா

0: முன்னாடியே பிளான் பண்ணிருந்ததுனால அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் ஏன்னா முன்னாடிலாம் வந்து சர்ஜரி தான் உட்காந்து சீவுவோம் அதை, இப்போ வந்து முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் போனியே கட் பண்ணு சொல்லிட்டு அதுக்கு வந்து சில கைடு சொல்லும், அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி வெளியே வச்சு மோல்ட் பண்ணி டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுலேயும் வந்து நம்ம டைம் வந்து மிச்சம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க.
1: இதுவரை ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் முகமாற்று அறுவை சிகிச்சையில் கையாளப்படும் நோய்கள் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகா ஹெர்ட்ஸின் அலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி குறித்து பேராசிரியர் மருத்துவர் எஸ் கந்தசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம் இன்று பிற்பகல் 3:02 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில். நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: காஞ்சிபுரத்தில் பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமாக கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார், நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா, ஏன் அப்படி செய்யலை? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். திருநின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோயில் கட்டிவிட்டார், ராஜா கட்டின கோயிலை விட பெருசா? அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை, அவர் கட்டின கோயில் வந்து வேறு மாதிரி. அது வந்து மனசால் கட்டின கோயில், மனசுக்குள்ளே இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ளே மாதக்கணக்காக ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டாரு, அது நாம் கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார். சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா திருநின்ற ஊருக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும் ஒன்றையும் காணும். கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால் முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவன் விரும்புகிறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார், அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழை பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சார். அதனால் முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனால் கடைத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினா வர்ற வழியில் அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேனு நினச்சான். போனான், அங்கே இவனோட குழந்தை பாவம் பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளோ பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது, பசி அடங்குச்சு, விளையாட போயிட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார், கடவுள் முன்னாடி வச்சார். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார், நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இதை பார்ப்பா, இந்த தாரில் ரெண்டு பழம் தான் நல்ல பழம், அந்த ரெண்டு பழங்களையும் நேற்றுக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவின அந்த ரெண்டு பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது தூய அன்பும் பக்தியும் மட்டுமே, ஆடம்பரம் அல்ல.

0: பூம்புகார் படத்திற்காக வலிதா அந்த பாடலை பாடியிருந்தார் பி. சுசீலா.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வானொலி நாடக விழா 2026.
6: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
5: ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
6: ஜூலை 27 தேதி திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
5: ஜூலை 28 தேதி செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
6: ஜூலை 29 தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
5: ஜூலை 30 தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
6: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.

0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை வரை.
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 7:45 20 நொடி. புத்தம் புது காலையில் இனி
2: நகர்வலம். மோட்டார் வாகன சட்டம் அறிவோம்.
3: என்னப்பா அங்க ஒரே கூட்டம் என்று ஒருவர் கேட்க, அட அதை ஏன் கேக்குறீங்க? ஒரு சின்ன பையன் பைக்கை வேகமா ஓட்டி வந்திருக்கான், பிரேக் பிடிக்க தெரியல, ஒரு பெரியவர் ரோட்ல ஓரமா தான் போனாரு, பிளாட்ஃபார்ம்ல இடம் இல்ல, பையன் தடுமாறி பெரியவர் மேல மோதிட்டான், ரெண்டு பேருக்கும் நல்ல காயம் பாவம். சின்ன பையன் கிட்ட வண்டியை கொடுக்கற பெரியவங்களை சொல்லணும். உடனே அவர், சார் பெரியவங்க பைக்கை ஓட்டுனா தர்றாங்க, பையன் ஆர்வக் கோளாறுல தெரியாம எடுத்து ஓட்டிட்டான் என்று முற்றுப்புள்ளி வைத்தார். அண்மை காலங்களில் சிறுவர்கள் வண்டி ஓட்டி விபத்தை உண்டாக்குவது அதிகமாகிவிட்டது. அண்மையில் காவல்துறையின் கடுமையான எச்சரிக்கை என்னவென்றால், 18 வயது நிரம்பாத, லைசன்ஸ் இல்லாத பையனோ பெண்ணோ பைக், கார், ஸ்கூட்டி போன்ற வாகனங்களை ஓட்டக்கூடாது. அவ்வாறு ஓட்டி காவல்துறையினர் பிடித்தால் 25,000 ரூபாய் அபராதம், அத்துடன் பெற்றோருக்கு 3 ஆண்டுகள் சிறை. விபத்து உண்டாக்கியவருக்கு 25 வயது வரை லைசன்ஸ் கிடையாது, வாகனத்தின் ஆர்சி ரத்து என கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சரி, மோட்டார் வாகன சட்டங்கள் என்ன தெரிவிக்கின்றன என்று அறிவோம். இந்தியாவில் சாலை போக்குவரத்து, வாகன பதிவு, ஓட்டுநர் உரிமம் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை நிர்வகிக்கும் இந்த முக்கியமான மோட்டார் வாகன சட்டம் 1988 பல வழிமுறை நோக்கங்களை கொண்டது. பாதுகாப்பு என்று பார்க்கும்போது சாலைகளில் விபத்துக்களை குறைக்கவும் உயிர்களை பாதுகாக்கவும் இந்த சட்டம் முறையான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டக்கூடாது, 18 வயது நிரம்பாதவர்கள் வாகனம் ஓட்டக்கூடாது, உரிமம் உரிய காலகட்டத்தில் புதுப்பிக்கப்படல் வேண்டும், இத்துடன் முறையான வகையில் வாகனத்தை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும், முறையான பதிவு சான்று ஆர்சி இல்லாமல் வாகனங்களை இயக்கக்கூடாது. முக்கியமாக ஒவ்வொரு வாகனத்திற்கும் 3 நபர் காப்பீடு கட்டாயம். இது விபத்தில் சிக்கும் பிற நபர்களுக்கு உண்டாகும் பாதிப்புக்கு இழப்பீட்டை வழங்க உதவும். போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும். தலைக்கவசம் அவசியம். இருசக்கர வாகனம் ஓட்டுபவரும் பின்னால் அமர்பவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும். இருசக்கர வாகனம் இருவர் மட்டும் பயணிக்கத்தான். காரில் பயணிப்பவர் சீட் பெல்ட் அணிய வேண்டும். மது அருந்திவிட்டு எந்த வாகனத்தையும் ஓட்டக்கூடாது, இது கடுமையான குற்றம். அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட அதிவேகமாக வாகனத்தை ஓட்டக்கூடாது. அவசர ஊர்திக்கு வழிவிடாவிட்டால் 10,000 ரூபாய் வரை அபராதம். வாகனத்தில் இருந்து வெளியேறும் புகை அனுமதிக்கப்பட்ட அளவிற்குள் இருக்க வேண்டும். இதற்காக மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வைத்திருப்பது கட்டாயம். இந்த போக்குவரத்து விதிகளை முழுமையாக புரிந்து கொண்டு கடைபிடித்தால் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அபராதமின்றி பயணிக்கலாம். இப்போதெல்லாம் காவலர் நின்று அபராதம் பெறுவது குறைவு. ஆங்காங்கே உள்ள சிசிடிவி கேமராக்கள் படம் பிடித்து விதியை மீறுபவர்களுக்கு மொபைலில் அபராத தொகையை படத்துடன் தெரிவிக்கின்றன. கவனிக்கவும், சாலை விதிகளை மதிப்போம், கவலையின்றி பயணிப்போம்.
2: மோட்டார் வாகன சட்டம் அறிவோம். எழுதியவர் ஜி லோகநாதன், வாசித்தவர் எம் சித்ராதேவி.
1: உலா வந்தது நகர்வலம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் உன்னால் முடியும் தம்பி.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-425-0111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.
0: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணி

0: இன்றைக்கு அரங்கிசையில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் பி எம் எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில். நேரம் 7:55, 10 புத்தம் புது காலையில். இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள குமரேசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாம ஒரு கடுதா சில காய்கறிகள் பழங்கள் பத்தி சில கருத்துக்களை தெரிவிக்க பதிலுக்கு கூடுதல் தகவல்கள் சிலவற்றை நமக்கு அனுப்பியிருக்கிறார் ஒரு நண்பர். பெரிய மனிதர்களை சந்தித்து நலம் விசாரிக்க போகும்போது வணக்கம் வாழ்த்து சொன்னபடியே கொடுக்கும் பழம் எலுமிச்சம்பழம். நோய்வாய்ப்பட்டவர்களை பார்க்கும்போது ஆப்பிள் ஆரஞ்சு போன்ற பழங்களை வாங்கிட்டு போய் கொடுப்போம். நல்ல காரியங்களுக்கு சபையோர் முன் வைத்து தன் தகுதியை நிலைநாட்டிட கொடுப்பது வாழைப்பழம். மாமியார் நாத்தனார் முன் சொல்லால் தைக்கப்பட்டாலும் உள்ளே ஊடுருவி பார்த்தால் இனிப்பான தாம்பத்தியமே இருக்கும் என்று உணர்த்த மகளை அவளது கணவன் வீட்டில் காணச் செல்லும் போது பெற்றோர் சுமந்து சென்று கொடுப்பது பலாப்பழம். வீடு திரும்பும் தன் பெற்றோருக்கு எல்லா துன்பங்களையும் மனதில் வைத்து செறித்து விடுவேன் என்று உணர்த்த மகள் தன் தோட்டத்து கொய்யா கனிகளை பெற்றோருக்கு கொடுப்பாராம். குமரேசன் ஐயா, இப்படி நம் முன்னோர்கள் பழங்களை வைத்தே பல செய்திகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள். நண்பர்களுக்கு அன்னாசி பழம் தருவது அதன் தலை சிமிழை ஒடித்து அவர் வீட்டில் நட நட்பை போல் செடி வளரும் என்பதற்காகவேன்னு நண்பர் தன் பழக்கடிதத்தை அழகாக நிறைவு செய்திருக்கிறார். இதில் எல்லாமே பழங்கள் தான், நமது உடல் நலனுக்கும் உள்ள நலனுக்கும் ஏற்றவை இயற்கையான பழங்கள் தான். அதிலிருந்து கிடைக்கிற சாறு ஜூஸ் கூட சொல்லப்படலை, முழுக்க அப்படியே பழங்களை சாப்பிடணும்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நமது அன்றாட உணவில் ஏதாவது ஒரு பழம் சேரணும். வயிற்று பிரச்சனைகளை தீர்க்க வல்ல மாதுளம் பழம், ஆப்பிள் போல மருத்துவ குணங்களை அள்ளி வழங்கும் மலமிளக்கி கொய்யாப்பழம், அறிவாளிகளின் உணவு என்று அழைக்கப்படும் வாழைப்பழம். பெருங்குடல் புற்றுநோயால் ஆண்டுக்கு 500,000 பேர் உலகம் முழுவதும் இறக்கிறாங்களாம். இதனை தடுக்கும் வல்லமை கொண்ட திராட்சை, உடலுக்கும் மூளைக்கும் வலிமை தரும் அரிய பழம் பலாப்பழம். வறட்சி காலத்தில் நா வறட்சியை போக்கும் சத்துக்கள் நிறைந்த பழம் முலாம்பழம். ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவுகளால் மாரடைப்பும் பக்கவாதமும் எட்டி பார்க்கும் இக்காலகட்டத்தில் தினமும் 3-6 பழங்களையாவது சாப்பிடணுமா? அது என்ன பழம், காயா கனியா? அது ஏதோ ஒன்று, நம்ம தக்காளி பழம்தான். மாம்பழம் போலவே நாக்குக்கு இனிமையான ருசியை அளிக்கும் வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த பப்பாளி பழம், இரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்த வல்ல நாவல் பழம், இரத்தத்தில் பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்களை அதிகரிக்க வல்ல அவகேடோ பழம், கால்சியம் சத்துக்கு ஆதாரமான சப்போட்டா, ஆப்பிளை விட பொட்டாசியம் அதிகமுள்ள பேரிக்கா. இவ்வளவு பழங்கள் இருக்கே குமரேசன் ஐயா, எந்த பழத்தை நாம் தினமும் எடுத்துக்கிறோம்? கேள்வி கேட்டு கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: நான் பந்தல் வகை தான் நிறைய பண்ணுவேன். ஒரு சிலருங்க வந்து கத்திரி செடி நடுவாங்க சார். இப்போதைக்கு புடஞ்செடி இருக்குது, காய் போயிங்குது, கோகம் போயிங்குது. புடலங்காய் இருக்குதுன்னா பெருசு சின்னதுன்ற லெவலில் பிரிக்கணும். அதில் அப்படிலாம் கிடையாது சார், அப்படியே அறுக்கணும், அப்படியே அறுத்தா காக்கில் பிடிச்சி அப்படியே தச்சு அப்படியே அனுப்பலாம். வேறு காய்கள்லாம் ரகம் மாதிரியே பிரிக்கணும், இதில் அது போல் இருக்காது. பந்தல் செடி வந்து கோவக்காக்கு மட்டும்தான் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் தேவை. மிச்சம் இந்த புடஞ்செடி சொரக்காலாம் நாங்கள் சொந்த ஆளை பார்த்து அறுத்துருவோம்.
4: காய்கறி சாகுபடி அனுபவங்கள் பற்றி செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி. நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி தொடர்வது திரைகானம். திரைகானத்தின் முதலில் ஜோடி திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், மகாலட்சுமி.

0: பார்க்க தெரியுமா? அப்படி என்ன கிரகம்?
1: அதுதான் பூமி.
0: அட விளையாடாத, பூமினா அழகா பசுமையா வாழ அருமையான இடம்னு கேள்விப்பட்டிருக்கனே. ஆனா இது வறண்டு போய் அறவமே இல்லாம இருக்கே.
1: மனிதர்கள் மரங்களை மறந்ததோட விளைவுதான் இது.
0: அப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப் போய் இறங்கின உடனே நம்ம கிரகம் முழுக்க மரங்களை நட்டு காப்பாத்திடலாம்.

திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரை இசை பாடல்களை காலை 8:30 திரைகானத்தில் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி.

நேரம் 8:30 ஆகாஷ் பாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோ ஹர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை. தொடர்கிறது திரைகானத்துடன். முதல் பாடலாக ஒலிக்க இருப்பது 2 உலகம் படத்திற்காக கார்த்திக் மேஹா பாடிய பாடல்.

அமரகாவியம் படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் பத்மலதா யாசின் நிசார். இனி சமர் படத்திற்காக நரேஷ் ஐயர் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:46. திரைக்கானத்தில் தொடரும் பாடல் நிவாஸ் கே பிரசன்னா பாடியது ஜீரோ படத்திற்காக.

ஹேஷம் அப்துல் வஹாப் ஜி ரவி பாடிய பாடலை கேட்டீர்கள். நிறைவாக சத்யா சின்மயி ஸ்ரீபதா பாடிய பாடல் ராங்கி படத்திற்காக.

இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் சுகந்தி வீரராகவன்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி. அரங்கிசை. மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவல். ஜலஜாக்ஷி. மனம்புச்சாவடி வெங்கடசுப்பையர் இயற்றிய ஹம்சத்வனி ராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதிதாளம்.

நேரம் 9:26:20. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாலகோபால பைரவி ராகம் ஆதிதாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் பி எம் எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில்.

நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி முத்து சிதறல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா பி லீலா பாடிய பாடல்.

சென்னை மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் முத்து சிதறல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி தொடரும் பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா பி பானுமதி பாடிய பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

ஆடி பெருக்கு திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி தொடரும் பாடல் திருவிளையாடல், திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரல்களில்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி முத்துச்சிதறல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஏஎம் ராஜா பி சுசீலா குரல்களில் பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி முத்து சிதறல். நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிக்குமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: ஐயா வணக்கங்க.
3: வணக்கம் ஐயா.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: நான் பல்லவிக்குமார். என்னுடைய இயற்பெயர் எஸ் குமார். நான் முதுகலை வணிகவியல் ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றேன். தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறேன். தமிழக அரசனுடைய பாடநூல் திட்டத்தில் கணக்கு பதிவியல் பாடத்தினுடைய 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு இரண்டு பகுதிகளிலும் பாடநூல் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். மற்றும் இலக்கிய ஈடுபாட்டின் காரணமாக சுமார் 45க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றேன். தமிழகத்தினுடைய முக்கிய விருதுகள் பலவற்றையும் நான் பெற்றிருக்கின்றேன். மற்றும் தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது உள்பட தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய விருது மற்றும் பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கின்றேன். தொடர்ந்து வானொலியில் 1982 முதல் பங்கேற்று வருகிறேன்.
2: இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில பாரதிதாசன் படைப்புகள், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். பாரதிதாசன் படைப்புகள் ஆரம்பத்துல என்னென்னலாம் நம்ம பேசலாம், அது சம்பந்தமா ஒரு விஷயங்களை என்கிட்ட சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
3: பவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மொழியின் மிக சிறந்த

0: கவிஞர் மற்றும் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் தமிழில் சாதி மறுப்பு மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை மையமாக கொண்டு பல இலக்கியங்களை அவர் படைத்துள்ளார். அவற்றில் முக்கியமான சில படைப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவை பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், புரட்சி கவி, கண்ணகி புரட்சி காவியம், மணிமேகலை வெண்பா, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இவையெல்லாம் அவருடைய முக்கிய படைப்புகள் என்று சொல்லலாம். அதுபோலவே அவருக்கு மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்தது பிசிராந்தையர் என நாடகம். ஆக நாடக இலக்கியத்திலும் பிசிராந்தையர், காதலா கடமையா, இளங்குமரன் போன்ற படைப்புகளும் பாரதிதாசனை அடையாளப்படுத்தக்கூடிய முக்கியமான படைப்புகள் என்பது என்னுடைய கருத்து ஐயா.
1: இப்போ இன்னொரு செய்தி என்னென்னா, அவருடைய வாழ்க்கை குறிப்புகள், இதை வந்து நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் அப்படியே தொகுத்து சொல்லுங்களேன்.
0: பாரதிதாசனை பொறுத்தவரை அவர் பிறந்தது 1891 ஏப்ரல் 29 அன்று ஐயா. அவர் புதுவையில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் கனகசபை மற்றும் லட்சுமி அம்மையார். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவர் சிறு வயதிலேயே பிரெஞ்சு மொழி பள்ளியிலேயே பயின்று வருகிறார். ஆனாலும் நீண்ட காலம் அவர் பயின்றது தமிழ் பள்ளியில் கூடுதல் காலம் பயின்றிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து கல்வே கல்லூரியில் அவருடைய புலமை தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இந்த புலமை தேர்வில் கூட அவர் 2 ஆண்டுகளில் விரைவாக முடித்த பெருமைக்குரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு இளம் வயதிலேயே படைப்பாற்றல் இருந்த காரணத்தினால் அப்பொழுது புதுவையில் இருந்து வெளிவந்த தமிழ் ஏடுகளில் கண்டு எழுதுவோன், கிருக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன் என பல புனைப்பெயர்களில் அவர் பல்வேறு படைப்புகளை எழுதி வந்துள்ளார். அவருடைய தந்தையார் பெரியாருடைய ஒரு தொண்டராகவும் சீடராகவும் இருந்த காரணத்தினால் அவர் கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மத எதிர்ப்பு போன்றவற்றை பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு இவருடைய பள்ளி மற்றும் கல்லூரி பருவத்தை முடித்த பிறகு அவருக்கு காரைக்காலிலே அரசுனர் கல்லூரியில் தமிழாசிரியராக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதற்கு 1919 அவர் அந்த பணியை ஏற்றுக்கொள்கிறார். 1920 அவர் பழனி அம்மையாரை திருமணம் செய்து கொள்கிறார். 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார். 1960 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்டார். 1964 ஏப்ரல் 21 இயற்கை எழுதினார். 1969 அவர் மறைந்து 5 ஆண்டுகள் கழித்த பிறகு பிசிராந்தையர் என்னும் அவருடைய நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. 1990 இவரது படைப்புகள் தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமை ஆக்கப்படுகின்றன.
1: இப்ப நம்ம பாரதிதாசன் படைப்புகள் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில இதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: அவருடைய வாழ்க்கையில் அவர் தமிழுக்காக உயர்ந்த அளவிற்கு வாழ்ந்த ஒரு பெரியாராகவும் தமிழின் மிக சிறந்த ஒரு படைப்பாளியாகவும் போற்றப்படுகின்ற காரணத்தினால் அவர் நேசித்த தமிழ் அவருக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறது. அவர் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொன்னார். அந்த தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற அவர் எழுதிய பாடலானது பஞ்சவர்ண கிளி என்ற படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடலை கேட்டு மகிழலாமையே.
1: நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு பிடித்த பாடல். பி சுசிலா அம்மாவுடைய குரல்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த பாடல். அந்த பாடலை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: நிச்சயமா ஐயா.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பாரதிதாசன் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் இதெல்லாம் சொன்னீங்க, நேயர்கள் அதெல்லாம் இப்போ தெரிஞ்சிட்ருப்பாங்க. எனக்கு என்னென்னா, அவருடைய பிறந்த இடம் வந்து புதுச்சேரி, பாரதியாருடைய புகுந்த வீடு புதுச்சேரி, நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பாரதியார் கூட அவர் நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பாரதியார் மீது அவருக்கு அளவு கடந்த பற்றும் வந்துச்சு, அது பத்தின செய்தியை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அவருக்கும் பாரதியார் மீது மிகுந்த பற்று உண்டுங்க. பாரதிதாசனை பொறுத்தவரை அவருடைய இயற்பெயர் கனகசுப்புரத்தினம். அவர் பாரதி மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக தான் பாரதிதாசன் என்ற புனை பெயரையை சூட்டிக்கொள்கிறார். அவரை மானசீகமாக ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டவர், அவரையே நேசித்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை நண்பர் ஒருவரின் திருமணத்தில், திருமண விருந்தில் எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ் அறிஞர்களுடைய வீடுங்கிறதுனால தமிழ் அறிஞர்கள் பலரும் அங்கே வந்திருக்கிறார்கள். அந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிதாசன் போய் ஒரு பாட்டை எடுத்து பாடுகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த பாட்டை கேட்டுவிட்டு வந்து இந்த பாடலை பாடியவர் யார் என்று பார்த்து பாரதியார் பாரதிதாசனை வாழ்த்தி விட்டு செல்கிறார். எங்கெங்கு காணனும் சத்தியடா என்ற ஒரு பாடலை தான் அந்த இடத்திலே பாரதிதாசன் பாடுகிறார். பாரதியார் இன்னொரு இடத்தில் தான் ஒரு புதுச்சேரியில் ஒரு கவிஞரை சந்தித்ததாக ஒரு கருத்தினையும் சொல்லியிருக்கிறார். அதனையும் பார்க்க வேண்டும். எங்கெங்கும் காணின சக்தியடா என்ற பாடலை அந்த இடத்திலே பாரதிதாசன் பாடுகிறார். அதனை பாடி காட்டும் பொழுது மேலும் இரண்டு பாடல்களையும் பாடுகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த பாடல்களில் ஒரு பாடலை எடுத்து பாரதியார் தன்னுடைய கவிதா மண்டலத்தில் உருவான ஒரு கவிஞர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். அவருடைய பெயர் கனக சூப்புரத்தினம் என்ற பெயரிலே சுஜசமுத்திரன் இதழுக்கும் அனுப்பி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தன்னுடைய படைப்புகளையும் வாங்கி பாரதியார் சுஜசமுத்திரத்தினில் வெளியிடுவதற்கு உதவி செய்கிறார் என்ற எண்ணம் வந்த பிறகு பாரதி மீது இருக்கக்கூடிய பிரியம் இவருக்கு இன்னும் அதிகமாகி தன்னுடைய பெயரை பாரதி தாசன் என்று வைத்துக் கொள்வதில் பெருமை அடைகிறார். இப்படி பாரதியாருடைய நட்பும் பாராட்டும் கனக சூப்புரத்தினமாக இருந்த இவரை பாரதி தாசனாக மாற்றியது என்று சொல்லலாம். ஆக இந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய நட்பின் அடையாளமாகவும், அவர் இவரை உற்சாகப்படுத்தியதின் விளைவாகவும், அவர் மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக இவர் பாரதிதாசன் என்ற பெயரில் எழுதியிருந்தாலும் கூட பல்வேறு புனைப்பெயர்களும் ஏற்கனவே எழுதியிருக்கதை நான் சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி தொடர்ந்து பாரதிதாசன் என்று எழுதுவதற்கான வழிவகையாக அமைந்தது இந்த சூழ்நிலைகள் தான்.
0: ரொம்ப அருமையாக பாரதியார் மீது இவருக்கு இருந்த பற்று அதை பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பாரதிதாசன் படைப்புகள் பற்றி பேசும்போது பாண்டியன் பரிசு இதை பேசாமல் இருக்க முடியாது. அருமையான ஒரு வரலாற்று நாவல், குறுநாவல். இது வந்து பின்னாடி திரைப்படமாக எடுக்க கூட அவர் முயற்சி பண்ணார். கொஞ்சம் சில அடிகள்

0: வந்து படமும் எடுக்கப்பட்டது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இந்த அதுக்கு பிறகும் நிறைய பேர் அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இதெல்லாம் முயற்சியெல்லாம் நடந்ததாகவும் சொல்லுவாங்க. அந்த பாண்டியன் பரிசு, அந்த குறுங்காவியம், அது பற்றின செய்தியை சொல்லுங்களேன்.
1: புரட்சி கவிஞரால் இயற்றப்பட்ட மிகவும் புகழ்பெற்ற ஒரு தமிழ் காவியம்னா அது பாண்டியன் பரிசு. ஐயா, இதில் காதல், வீரம் மற்றும் புரட்சியை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு குறுங்காவியம் இது. இதில் கதைக்களத்தின்படி பார்த்தீங்கன்னா, இளவரசி அன்னம் தனது இழந்த அரசாங்கத்தையும் அரியணையையும் மீட்க போராடுவதே இதன் முக்கியமான ஒரு கதையாகும். இதில் கதிரவேல் என்பவன் கதாநாயகன். ஆக அன்னத்திற்கும் கதிரவேலுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த காதல், இதை நரிக்கண்ணன் என்பவர் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி செய்து அந்த காதலை முறியடிக்க முயற்சி செய்கிறார். அந்த துரோகங்களை எல்லாம் போக்கி இறுதியில் அந்த காதல் வெற்றி அடைகிறது, அல்லது நீதி வெற்றி அடைகிறது. இதுதான் அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறுங்காவியமாக இருந்தது. இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசனுடைய எளிய அதே சமயம் வீரியமிக்க செந்தமிழ் நடையில் இந்த நூல் அமைந்திருந்தது. சமத்துவத்தை பற்றியும் பெண்ணுரிமை மற்றும் தமிழ் உணர்வை இந்த நூல் வலியுறுத்துகிறது. அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ, ஐயோ என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ என்ற வரிகள் மூலமாக இவருக்கு உள்ள தமிழ் பற்றினை இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுபோலவே பெண்ணினத்தை தூற்றலுற்றான், பெண்ணினத்தை பெரிதென்னும் வையத்தை அருவறுத்தான், கண்ணிழந்தான் போலிறந்தான், எதையும் அங்கு காணாமல் இருந்ததனால் காதல் தேனை உண்ணுவதும் தீர்த்துப்பான், மெய் வெறுத்தான் உயிர் வெறுத்தான், பெண் நெருப்பில் வீழ்தல் இன்றி பண்படுத்த முடியாதோ உலகை என்றான், பல சொன்னான் முடிவாக கருத்தும் சொன்னான் என்றும் காதலுக்காக இவர் புலம்பியிருக்கிறார், ஏங்கியிருக்கிறார். இது போன்ற வரிகளை எல்லாம் பாண்டியன் பரிசிலே அவர் கொண்டு வந்து மிக சிறப்பான ஒரு காவியமாக இதனை படைத்திருக்கிறார். அதனால்தான் பாரதிதாசன் என்று சொன்னால் பாண்டியன் பரிசு என்ற ஒரு படைப்பு அவர் முன் நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம்.
0: நிச்சயமா அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டே வரீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: பாரதிதாசனை பொறுத்தவரையும் சங்கே முழங்கு என்பது படத்தின் பெயர். இவருடைய பாடலும் சங்கே முழங்கு என்று வந்திருக்கிறது. இது பெரிய ஒரு சங்கநாதமாக தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் காவியங்களில் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை ஒரு சங்கு முழங்குவது போல வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் இந்த பாடலை நாம் இங்கே கேட்கலாம்.
0: சங்கே முழங்கு. சங்கெடுத்து ஊதுவதும் வந்து தமிழருடைய பண்பாடு தான். ஏன்னா நம்முடைய போர்க்காலத்திலேருந்து நம்ம வந்து சங்கு எடுத்து ஊதுறத வந்து நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாம் பார்க்குறோம். அதனால ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி அது வெறும் சங்கு ஊதுன்னா சங்கே முழங்கு, அதனுடைய உச்ச ஸ்தாயில வரும் அதனுடைய வீச்சு. நிச்சயமா அந்த பாடல் நேயர்களுக்கும் பிடித்த பாடலாக இருக்கும். அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி பாண்டியன் பரிசு. பாரதிதாசனை பிடிச்சவங்க எல்லாருக்கும் இந்த பாண்டியன் பரிசு தெரியாமலாம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு குறுங்காவியமான
1: படைப்புகள்.
0: அடுத்ததான் நம்ம சொல்லணும்னா, இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம், தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை. இதை வந்து எங்கள் அம்மா கூட வந்து இதை பாட்டாக அப்படியே படித்து எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இப்போ வருது. அந்த அளவுக்கு இந்த குடும்ப விளக்கு, குடும்பம்னா என்ன, அங்கே என்ன இருக்கும், அதை வந்து நம்ம மனக்கண் முன் கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு காவியம் தான் குடும்ப விளக்கு. அந்த குடும்ப விளக்கு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே.
1: பாவேந்தரால் இயற்றப்பட்ட புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய நூல்களில் முக்கியமானது குடும்பம். குடும்பத்திற்கும் குடும்ப மேம்பாட்டுக்கும் அடிப்படையாக விளங்கக்கூடிய பெண்ணின் கல்வி, குடும்பத்தினுடைய மாண்பு, பெண்ணால் ஒரு குடும்பம் எவ்வாறு வெற்றி அடையும் என்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு காவியம்தான் குடும்ப விளக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய அவசியத்தை, பெண்களுக்கான முன்னுரிமையை வலியுறுத்தி எழுதியிருக்கிறார். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பகுதியை அவர் பிரிச்சிருக்கிறார்கள். முதல் பகுதி ஒரு நாள் நிகழ்ச்சி, 2 பகுதி விருந்தோம்பல், 3 பகுதி திருமணம், 4 பகுதி மக்கட்பேறு, 5 பகுதி மாதுளர் அன்பு என்று 5 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். இதில் சிறப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, பெண்ணின் முக்கியத்துவம் தான் குடும்ப விளக்கினுடைய முக்கியமான ஒரு மைய கருத்தாக
0: அமைந்திருக்கிறது.
1: குடும்ப அமைப்பிற்கு ஆதாரமாக திகழ்பவள் பெண், அவள் இருளை போக்கும் விளக்காக இருக்கிறாள் என்பதை பாவேந்தர் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது பெண்ணுக்கு கல்வி தேவை என்பதையும் இந்த காவியத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். கல்வியின் தேவையை பொறுத்தவரை, பெண்கள் கல்வி கற்பதன் மூலமே அறியாமை நீங்கி சிறந்த குடும்பத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்த நூல் வலியுறுத்துகிறது. இந்த நூலில் இடம்பெற்றுள்ள நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்ற வரிகள் அதை என்று

0: சொல்லக்கூடியவரிகள் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பாடலாம் மாறி இருக்குங்க. அந்த வரிகள் எல்லாம் பாரதிதாசனுடைய வரிகள் தான். அது போலவே குடும்ப முன்னேற்றம், நாட்டின் முன்னேற்றம் ஆகிய வரிகள் மிகவும் பிரபலமாக வந்தவை. அதிலும் முக்கியமாக தூக்கத்தோடு தூங்கியிருந்த ஊக்கமும் சுறுசுறுப்பும் உள்ளமும் மங்கை எழுந்ததும் எழுந்தன இருகை வீசி என்று பாரதிதாசன் சொல்கிறார். ஆக உறங்கி கிடந்த இந்த எண்ணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இரு கை வீசி நடப்பது போல எழுந்து வருகின்றன. அது ஒரு பெண்ணினுடைய எழுச்சியால் தான் நடைபெறும் என்பதை பாரதிதாசன் அற்புதமாக இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அது போலவே அரை வீடு கழகம் தவழ்ந்தது தங்க தமிழ் சுவை அல்ல விழுங்கினர் பிள்ளைகள், மங்கையால் விழுங்கினர் பிள்ளைகள் என்று சொல்கிறார். அப்போ ஒரு பெண்ணாலதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த அறிவு என்பது ஒரு பல்கலைக்கழக அளவிற்கு விருத்தி அடைய அந்த குழந்தைகளை இவர்கள் அறிவுபூர்வமாக வளர்ப்பதற்கு ஏதுவாக அமைகிறது. பெண்ணுக்கு கல்வியை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வளர்ச்சியானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகும், ஒரு குடும்பத்தோட வளர்ச்சியாகவும் மாறும் என்பதை மிக அற்புதமாக பாரதிதாசன் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த காவியத்தின் மூலமாக.
1: நிச்சயமா இப்ப வந்து கல்வி இல்லாத பெண் கலர் நிலத்தோட அவர் ஒப்பிட்டு சொல்றாரு. அங்க வந்து புல்லு வேணா விளையும் ஆனா நெல்லு விளையாது அப்படிங்கறத வந்து பெண்ணுடைய முக்கியத்துவம் என்ன, அவங்க கல்வி ஏன் கற்கணும், ஒரு பெண் கல்வி கற்றா அதுவே ஒரு சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ அடுத்ததா அழகின் சிரிப்பு. ஏன்னா ரொம்ப இயற்கையை வந்து நேசித்தவர் வந்து பாரதிதாசன். பல்வேறு விஷயங்கள் அதில் ரொம்ப படிக்க படிக்க நமக்கு ஒரு இன்பமாக இருக்கும். அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: பாவேந்தர் பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு என்பது இயற்கையின் பேரழகை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நயமிக்க ஒரு கவிதை தொகுப்பாகும். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் கலந்திருக்கும் அழகினை இனிய தமிழ் சொற்களால் இந்த தொகுப்பில் அற்புதமாக அவர் வடித்திருக்கிறார். இயற்கை வர்ணனைகள் இதில் மிக உயர்ந்த அளவில் சிறந்து விளங்கக்கூடிய வர்ணனைகள் எல்லாம் கொண்ட ஒரு காவியமாக நூலாக இது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கதிரவன், உதயம், கடல் அலைகள், தென்றல், காடு, குன்றம், ஆறு, அதுபோல செந்தாமரை மற்றும் பறவைகள் என இயற்கையினுடைய அனைத்து பகுதிகளையும் இவர் பாடல்களாக எழுதியிருக்கிறார். இந்த பாடல்களை ஒரு அபரிமிதமான கற்பனையோடு சொல்வது மட்டுமல்லாமல் நயமாக எடுத்து உரைப்பது மட்டுமல்லாமல் இதனோடு சமூக கருத்தையும் சொன்ன காரணத்தினால்தான் ஒரு புரட்சி கவிஞராக மாறுகிறார். சமூக கண்ணோட்டம் ஒவ்வொரு இடத்திலும் இருந்தது. வெறும் இயற்கையை மட்டும் பாடாமல் உழைவனுடைய உழைப்பு, சிறு குழந்தையின் விழி, திருவிளக்கின் ஒளி மற்றும் புறாக்களுடைய கூட்டுறவு போன்ற மனித வாழ்விலையும் இதில் அவர் புகுத்தியிருக்கிறார் என்பதுதான் இதற்கு இன்னும் சிறப்பினை சேர்க்கிறது. தமிழ் மொழி பற்று, தமிழ் அபரிமிதமான பற்றுடையவர் பாரதிதாசன் என்பதை, தமிழ் மொழியுடைய தொன்மை, செழுமை மற்றும் அதன் புரட்சிகரமான ஆற்றலை இந்த நூலின் பல பகுதிகளில் அவர் பாடியிருக்கிறார். இது வெறும் கவிதை தொகுப்பு அல்ல, தமிழ் மொழியினுடைய மேன்மை, அழகியல், இயற்கை மீதான காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பாக வந்திருக்கிறது. இதில் சில அலைகளை பற்றி சொல்லும் பொழுது, புரட்சிக்கப்பால் அமைதி பொழியுமாம், அதுபோல ஓர கரையினில் அலைகள் மோதி கலகங்கள் விளைவிக்கும் என்று ஒரு புரட்சியை சொல்லுகின்ற அளவிற்கு இயற்கையை அவர் பாடியிருக்கிறார் நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள். தென்றலின் குறும்பை சொல்லும்போது கூட, உழைத்தீயை ஊதுகின்றாய், உழைத்தீயில் உருகும் கொள்ளன், மலை தோளில் உனது தோளும், மார்பினில் உன் பூ மார்பும், சலிக்காது தழுவ தந்து குளிர்ச்சியை தருவாய், பெண்கள் விளக்காத உடையை நீ போய் விளக்கினும் விளக்கார் உன்னை. பெண்கள் ஆடை மீது அதிகமான ஆர்வம் கொண்டவர்கள், அது விலகினால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதை தென்றல் போய் தீண்டினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் தென்றலை என்ற கருத்தோடு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பாங்கு பாரதிதாசனுடைய அபரிமிதமான ஓமை நயத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இது போன்ற வரிகள் எல்லாம் அழகின் சிரிப்பு என்ற அந்த காவியத்தில் இடம்பெற்றிருக்கின்றன.
1: நிச்சயமா பாரதிதாசன் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்துல கல்வராயன் மலை அங்கெல்லாம் போயிட்டு வார கணக்கில் தங்கியிருந்து செம்போத்து அப்படின்னு ஒரு பறவை, அதை வந்து அவர் வந்து ஒரு பாடல்களில் கையாள்றார் பாருங்க. அது உண்மையிலே வந்து ஒரு எந்த அளவுக்கு இயற்கையை நேசிச்சிருக்காரு. அப்போ இயற்கையை வந்து அதை நேரடியாக போய் தன்னுடைய கண்ணால பார்த்து ஒவ்வொன்ன ரசிக்கிறது இருக்குல்ல, சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி பக்கிங்ஹாம் கால்வாய், அது மரக்காணத்திலேருந்து சென்னை ஆந்திரா வரைக்கும் போகுதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளக்காரங்க காலத்தில் வந்து உள்நாட்டு போக்குவரத்துக்காக உண்டாக்குன கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இவர் பயணம் பண்ணியிருக்காரு, பயணம் பண்ணி பல்வேறு கவிதைகள்லாம் அங்கே எழுதியிருக்காரு. பல்வேறு சிறப்புகள் வந்து அவருக்கு ஒரு ஆர்வம், எல்லா இடத்துலையும் போய் பார்க்கணும், அதெல்லாம் நம்மளுடைய கவிதை

0: கதையில் கொண்டு வரணும், நம்மளுடைய நூல்களில் கொண்டு வரணும் அப்படின்லாம் அவர் நினைச்சிருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
1: இவருடைய கருத்துக்கள் அத்தனைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமை இருக்குங்க. ஒரு புதியதொரு உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து பாரதிதாசனுடைய பாடல்கள் அத்தனையும் இருந்த காரணத்தினால. அப்பொழுது பாரதியாருக்கு அடுத்தது பாரதிதாசன், சில நேரங்களில் பாரதியை மிந்தி விடுவாரோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ் பற்று இருந்த ஒரு காரணத்தினால் இவருக்கு என்னன்னு கேட்டால் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பிலும் இவர் பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடல் சந்திரோதயம் என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலாகும். புதியதோர் உலகம் செய்வோம்,
0: நிச்சயமா அந்த பாடலான பாடல் தான். இதுவும் ரொம்ப வீச்சு உள்ள ஒரு பாடல். இப்போ அந்த பாடலை நம்ம கேட்போம், நேயர்களும் கேட்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், பாண்டியன் பரிசுலேருந்து குடும்ப விளக்குலேருந்து அழகின் சிரிப்பு இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தீங்க. இப்போ தமிழ் இயக்கம் கவிதை தொகுப்புலாம் அவர் நிறையா பண்ணியிருக்காரு. தாழ்த்தப்பட்டோர் கவிதை தொகுப்புகள்லாம் கூட அவர் பண்ணியிருக்காரு. இந்த தமிழ் இயக்கம் கவிதை தொகுப்பு சம்மந்தமாக நம்மளுடைய நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: தமிழ் இயக்கம் என்பது பாவேந்தர் பாரதிதாசன் அவரை எழுதப்பட்ட 1945 வெளியிடப்பட்ட ஒரு புகழ்பெற்ற கவிதை தொகுப்பாகும். இந்த கவிதை தொகுப்பில் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் தமிழர்களுடைய உரிமையையும் தமிழ் மொழி காக்க வேண்டிய அவசியத்தையும் இந்த நூல் ஆணித்தரமாக சொல்கிறது. திரும்ப திரும்ப அவருடைய எடுத்துக்கிட்டோம்னா தமிழை காக்க வேண்டும், தமிழர்கள் தமிழால் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிறைய இடங்களில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு காவியத்துக்குள்ளாரையும் கவிதை தொகுப்புக்குள்ளாரையும் அவருடைய படைப்புகள்லையும் நாடகங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அதை தான் செய்தியாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு.
0: வீதிகள்லாம் வந்து தமிழ் பேர் இல்லாமல்

0: போறதெல்லாம் அவர் கண்டிச்சிருக்கார்.
1: கண்டிச்சிருக்கிறார் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு முழக்கமாகவே அவர் எல்லாமே செஞ்சிருக்கிறாருங்க. இவருடைய குரலே பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்குரலாக தான் அந்த நேரத்தில் வந்திருக்குது. பிற மொழிகளுடைய ஆதிக்கத்தாலும் தமிழர்களுடைய அலட்சியத்தாலும் தமிழ் மொழி அடையும் தாழ்மையை கண்டு கொதித்து எழுந்து அதை மீட்டு எடுக்குவதற்காக பல்வேறு கவிதை புரட்சி
0: கருத்துக்களோட
1: பாடல்களை நிறைய கொடுத்துருக்கிறாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்மொழி மீதான பற்று, பிற மொழி மோகம், தமிழ் மொழியினுடைய தொன்மை, தமிழருடைய எழுச்சி, தமிழை மட்டுமே அவர் இல்லை தமிழருடைய எழுச்சி, தமிழர்கள் மேம்பாடு அடைய வேண்டும், அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னால் பாடல்கள் எழுத முடியும்னு சொல்லிட்டு அவர்களை ஊக்குவிப்பதற்காக பல பாடல்களையும் எழுதியிருக்கிறார். இந்த தமிழ் இயக்கம் பாடல்கள் எல்லாம் அவ்வாறு உருவாக்கப்பட்டவை தான். இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல்னா தமிழ் இயக்கம் தான். இந்த தமிழ் இயக்கம் நூல் படிக்கும்போது தமிழர்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் சில வரிகள், கரும்பு தந்த தீஞ்சாரே, கனி தந்த நறுஞ்சுவையே, கவின்சை முல்லை, அரும்பு தந்த வெண்ணகையே, அணி தந்த செந்தமிழே, அன்பு காட்டி இரும்பு தந்த நெஞ்சுடையார், துறைதோறும் நின்னழிலை ஈடடித்து வரும் புதுமை நினைக்கையிலே, நெஞ்சு பதைபதைக்கும் சொல்ல வாய் பதைக்கும் என்று சொல்லுகிறார். அதுபோலவே இன்னொரு இடத்திலே, திருமிக்க தமிழகத்தின் குடும்பத்தீர் இல்லறத்தீர், செந்தமிழுக்கே வறுமிக்க தீமையினை எதிர்த்திடுவீர், நெஞ்சாலும் வாய் மெய்யாலும் என்று அவர் சொல்லுகிறார். ஆக நம்ம தமிழுக்கு ஒரு தீங்கு வருதுனால் நாம் மொழியாலையும் பேச்சாலும் அல்ல மெய்யாலும் உடலாலும் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினையும் அற்புதமாக படைத்திருக்கிறார்.
0: இந்த இடத்துல திருன்னா ஒரு செல்வம்ங்கிற பொருள்ல சொல்றார். இப்ப நம்ம அழகின் சிரிப்பு பார்த்தோம், அடுத்து தமிழ் இயக்கம் பார்த்தோம். ஆனா வந்து பாரதிதாசன் அப்படின்னாவே புரட்சி கவி அப்படிங்கிறது அவருடைய புனைப்பெயரோ பட்டப்பெயரோ சேர்ந்து போச்சு அவர் கூட. ஆனா புரட்சி கவி அப்படின்னு ஒரு குறுங்காவியம் வந்து வடமொழியுடைய தழுவல், வடமொழியில ஏதோ ஒரு நூல் இருந்திருக்கும் இருக்கு, அதை எடுத்து அதை தழுவி இதை எழுதியிருக்காரு. ஆனா அது அவ்வளவு தூரம் ஒரு அருமையா எல்லாராலையும் நேசிக்கப்பட்ட ஒரு நூல் அந்த புரட்சி கவி. அது சம்பந்தமான செய்திகளை நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: புரட்சி கவி அவர் எழுதிய நூல், புரட்சி கவி பாரதிதாசன் என்ற பெயரையும் வாங்கி கொடுத்த நூல்களில் முக்கியமான ஒரு நூலாக இது இருக்கிறது. புரட்சி கவி என்பது இவர் 1937 எழுதிய ஒரு குறுங்காவியம். இது வடமொழி கதையான பில்கணியம் என்ற ஒரு கதையினுடைய தழுவலில் எழுதப்பட்ட ஒரு நாவலை அடிப்படையாக கொண்ட ஒரு குறுங்காப்பியம். இதில் கதாபாத்திரங்கள்னு பார்க்கும்போது உதாரன் தன்மானமும் கவிதை ஆற்றலும் கொண்ட ஒரு இளைஞன், அதுபோல அமுதவள்ளி தமிழ் கவிதையை கற்க ஆர்வம் கொண்ட ஒரு அழகிய இளவரசி, இந்த இரண்டு பேரையும் சுற்றி தான் இந்த கதை வருகிறது. இந்த கவிஞன் உதாரணனை தன் மகள் அமுதவள்ளிக்கு தமிழ் கற்பிக்க அரசன் ஏற்பாடு செய்கிறான். ஆனால் அவர்கள் நேரில் சந்தித்துக் கொண்டால் அவர்களுக்குள் காதல் வந்துவிடும் என்ற காரணத்திற்காக அமுதவள்ளிக்கு தொழுநோய் இருப்பதாகவும் உதாரணனுக்கு கண் தெரியாது என்ற காரணத்தை சொல்லி இருவருக்கும் இடையே ஒரு திரையை ஏற்பாடு செய்து திரைக்கு அப்பாலிலிருந்து பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் சொல்லிவிடுகிறான். இப்படியாக கல்வி கற்று இவர்களுக்கிடையேயான அந்த கல்வி தொடர்பு என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் உதாரன் நிலவை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கவிதையை பாடுகிறான். கண் தெரியாதவன் இப்படி நிலவை பார்த்து அப்பட்டமாக இப்படி ஒரு கவிதையை சொல்ல முடியும் என்ற எண்ணம் அவளுக்கு ஏற்படுகின்ற காரணத்தினால் அவள் திரையை விலக்கிவிட்டு வந்து பார்க்கிறார். அமுதவள்ளி திரையை விலக்கிவிட்டு வந்து பார்க்கும் பொழுது கண் தெரியக்கூடிய உதாரணம் அமர்ந்திருப்பதைக் கண்டு இவர்களுக்குள் நடைபெற்ற சூழ்ச்சியை அறிந்து கொள்கிறார்கள். அதன் விளைவாக இவர்கள் இருவருக்கு இடையே காதல் உண்டாகிறது. ஆனால் இதனை கேள்வியுற்ற மன்னன் இவர்களை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். இவர்கள் இருவருக்கும் மரண தண்டனையை கொடுத்து நாட்டிலிருந்து இவர்களுடைய உயிரை பறிக்க முயற்சி செய்கிறான். அப்பொழுது புரட்சி ஏற்படுகிறது. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு வந்து மன்னனை விரட்டிவிட்டு உதாரணன் மற்றும் அமுதவள்ளி இருவருடைய தலைமையிலே ஒரு மக்களாட்சி உண்டாகிறது என்பதுதான். மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சி உருவாகிறது என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை இந்த புரட்சி கவி என்ற ஒரு அற்புதமான காவியத்திலே படைத்திருப்பார். இது வடமொழி காவியமாக இருந்தாலும் கூட தமிழுக்கு தேவையான செய்திகள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக அற்புதமான படைப்பாக இதனை உருவாக்கியிருப்பார். தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உழைப்பை போற்றக்கூடிய வரிகள் இந்த காப்பியத்தில் நிறைய இடங்களில் வந்திருக்கும். உழைக்கும் வர்க்கத்தை போற்ற வேண்டும் என்ற ஒரு பார்வை நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களிடம் இருந்ததற்கு இந்த புரட்சி கவியில் வரக்கூடிய பல்வேறு வரிகள் உதாரணமாக இருக்கின்றன. ஐயா,
0: ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
1: எப்போதுமே இயற்கையை வர்ணிக்கக்கூடிய நம்மளுடைய பாரதிதாசன் ஐயா அவர்கள் இயற்கையை இயற்கையாக மட்டும் பார்ப்பதில்லை, அதில் சமூக கண்ணோட்டத்தையும் வைக்கக்கூடிய

0: ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஒரு பாடலில் மிக அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாருங்க. சித்திர சோலைகளே, உம்மை நன்கு திருத்த இப்பாறினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறினிலே என்ற ஒரு கருத்தினை சொல்லியிருப்பார். இது ஒரு பாடலாகவும் நான் ஏன் பிறந்தேன் என்ற ஒரு படத்திலே வெளிவந்திருக்கிறது. இதில் அற்புதமான ஒரு கருத்து என்றால், உலகத்தில் எந்த ஒரு கவிஞனும் சொல்லாத ஒரு விஷயத்தை பாரதிதாசன் ஐயா அவர்கள் இதில் சொல்லியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே இயற்கையை வர்ணிப்பவர்கள் அத்தனையும் இயற்கையை மட்டும்தான் நேசிப்பவர்களாகும், இயற்கையை மட்டுமே வர்ணிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஒரு இயற்கையை வர்ணிக்கும் பொழுது கூட உங்களை உருவாக்குவதற்காக எத்தனை தோழர்கள் வேர்வை சிந்தியிருப்பார்கள், இரத்தத்தை சிந்தியிருப்பார்கள் என்ற ஒரு கருத்தினை சொல்லக்கூடிய ஒரு பாங்கு நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அந்த ஒரு பாடலை நாம் கேட்டு மகிழலாம்.
1: நிச்சயமா அருமையான பாடல். இப்ப அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம நிறைவான கருத்துக்கள்லாம் நம்ம பேசலாம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், அதில் கடைசியாக வந்து புரட்சி கவி குறுங்காவியம், இது சம்மந்தமாக பல்வேறு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நேயர்களுக்கு சொன்னீங்க. அடுத்ததாக அந்த கண்ணகி புரட்சி காவியம், ஒரு பகுத்தறிவு இலக்கியம்னு கூட சொல்கிறாங்க, அது சம்மந்தமான செய்தியை சொல்லுங்களேன்.
1: இது பாரதிதாசனால் இயற்றப்பட்ட ஒரு புகழ்பெற்ற பகுத்தறிவு இலக்கியம். சிலப்பதிகாரத்தின் கதையை அடிப்படையாக கொண்டு இயற்கை மீறிய அற்புதங்களை எல்லாம் நீக்கிவிட்டு பகுத்தறிவு மற்றும் புரட்சி கருத்துக்களை மையமாக கொண்டு இந்த காவியம் படைக்கப்பட்டுள்ளது. ஐயா, பகுத்தறிவு சிந்தனை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கற்பு என்ற பெயரில் பெண்ணை அடிமைப்படுத்த இருக்கக்கூடிய அந்த பாங்கினை மாற்றி கணவனின் தவறை மன்னனிடம் துணிந்து தட்டி கேட்க புரட்சி பெண்ணாக கண்ணகி இங்கே சித்தரிக்கப்படுகிறார். கணவன் தவறு செய்கிறான் என்று மன்னனிடம் புகார் அளிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இங்கே காட்டப்பட்டிருக்கின்றான். கதைக்களம் பதிகம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் என சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்பை கொண்டிருந்தாலும் பாரதிதாசனுடைய தனித்துவமான எழுச்சிமிகு வரிகள் இங்கே மிளர்கின்றன. கொலை செய்யப்பட்டான் என கண்டீர், குற்றம் ஒன்றும் செய்தறியான் என்ற வரிகள் மூலமாக சில வரிகளையும் அற்புதமாக படைத்திருக்கிறார். தமிழருக்கு பகையானோர் வாழ்வது எங்கே, தலையற்று குவியாதோ ஊது சங்கே, அதுபோல தமிழ் வெற்றி திருநாளே வாழ்க என்றே திசையட்ட படி மீதே ஊது சங்கே என்று சங்கே முழங்குக்கு அடிப்படையான பல்வேறு கருத்துக்களையும் இந்த பாடலிலே வைத்திருக்கிறார். வாழிய கண்ணகி கற்பு வையமெல்லாம் வாழிய செந்தமிழ் மாண்பு, தமிழகத்தில் வாழிய வாழிய தமிழர், தமிழகத்தில் தமிழர்கள் உயர்ந்து வாழ வேண்டும் என்ற கருத்துனையும் மீண்டும் இந்த காப்பியத்திலும் அவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் இன்னொரு இதனுடைய முக்கியமான சிறப்பான வரிகளில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வரிகளாகும்.
0: அதே மாதிரி மணிமேகலை வெண்பா, இதுவும் ஒரு குறுங்காவியமா அவர் படைச்சிருக்காரு, அது சம்பந்தமாகவும் நேயர்களுக்கு செய்திகள் சொல்லுங்களேன்.
1: மணிமேகலை வெண்பா என்பது பாரதேசனார் அவர்களால் வெண்பா பாக்கில் இயற்றப்பட்ட ஒரு காப்பியமாகும். இது 288 பாடல்களை கொண்ட ஒரு நூலாகும். மணிமேகலின் துறவு வாழ்க்கையையும் அவள் பசியை போக்கிய அமுத பெற்ற வரலாற்றையும் மிக சுருக்கமாகவும் அழகாகவும் விவரிக்கக்கூடியது இந்த காப்பியம். பாரதிதாசன் அவர்கள் மணிமேகலையின் பழைய காப்பிய கதையின் அடிமரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு காலத்திற்கேற்ப கிளை கதைகளை தவிர்த்து புதிய சிந்தனைகளை இந்த காப்பியத்தில் புகுத்திருக்கிறார். மணிமேகலை காப்பியத்தின் மைய கருத்தை தமிழர்களுக்கு எளிய வடிவில் கொண்டு சேர்க்கக்கூடிய பதிவாக இது அமைந்திருக்கிறது. இதில் கூட பொன்னி விழா பழைமுழக்கம், பொன்னி விழா நாளும் போந்ததென சேந்தன், உன்னி விழா செய்தி ஊரெல்லாம் பன்னி பறையானை அன்றே பறையறைய சொன்னான், இறையானை சென்றது இனிது என்ற ஒரு செய்யலை படைத்திருக்கிறார். இதில் குழந்தை பாடல் என்ற பகுதியிலே குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கேற்ற எளிய நடையிலே அவர் படைத்திருப்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பாங்கு. மைச்சிட்டு பாடும் மருங்கில் அதன் ஒளியை அச்சிட்டு காற்றிரம்பு பாடவே, தச்சிட்ட பாவை அசைந்தாடும் பாங்கில் குழந்தைகள் தமிழ் நாவை அசைத்தாடும் நன்கு என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மாதவி அறிந்தால் என்ற இடத்தில் பாத்தீங்கன்னா இவருடைய தமிழ் விளையாடி இருக்கும் ஐயா. கரும்பிருக்கும் சொல்லும் கனி யுதட்டின் ஓரம், அரும்பிருக்கும் அஞ்சிருப்பும் எங்கே திரும்பி தாய், பெண் கண்டால் பெண் தொடுக்கும் மாலை, மித கண்டால் கண் கண்டால் கண்ணீர் கண்டால் என்று அந்த இடத்திலே மாதவியை பற்றியும் அவர் பதிவினை உருவாக்கியிருக்கிறார். இவ்வாறு அற்புதமான வரிகளை எல்லாம் மணிமேகலை வெண்பாக்களாக, அதுவும் குறிப்பாக 288 வெண்பாக்களில் அந்த காப்பியத்தை அற்புதமாக படைத்திருக்கிறார்கள்.
0: இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: அந்த இடம் தான் அற்புதம்.
1: அண்ணே அண்ணே,
0: சரிதானா கண்ணே?
2: கண்ணே கண்ணே என்று என் முகத்தை?
0: இல்ல இல்ல பாடு, கண்ணே சரிதானா என்று கேட்டேன்.

0: அவருடைய படைப்புகள் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: சொல்லலாம்.
0: இருந்தாலும் நிறைவான கருத்துக்களை பேச வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். இப்போ சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இப்படி ஒரு காப்பியம், அப்புறம் பிசுராந்தையார், இந்த நூலை நம்ம வந்து பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இலக்கிய வட்டத்தில் கிடைச்சதுக்கு, அதுவும் குறிப்பாக சாகித்ய அகாடமி அந்த விருது வாங்கினது வந்து பிசுராந்தையார் அப்படிங்கிற அந்த கவிதை நாடகத்துக்கு. இந்த செய்திகளை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். அதோட நம்ம இன்னொரு காதலா கடமையான ஒரு நூல் இருக்கு, அது சம்பந்தமா கூட ஒரு ரெண்டு வரி சொல்லிடுங்க. அதுக்கு பிறகு அவரை பத்தின கடைசியா செய்திகளை சிலதை சொல்லி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் என்பது அவருடைய காப்பியங்களிலே முதலில் வெளிவந்தது இதுதாங்க. ஏன்னா பாரதிதாசனுடைய முதல் காப்பியம் அப்படின்னா சஞ்சீவ பர்வதத்தின் சாரல். இதில் குப்பன் என்பவனும் வஞ்சி என்பவனும் சஞ்சீவ மலைக்கு வருகிறார்கள். இருவரும் காதலர்கள். அப்போது குப்பன் வஞ்சியை தொடுவதற்கு முயற்சி செய்கிறான். அப்போது வஞ்சி அதனை தடுக்கிறாள். சஞ்சீவி மலையில் இரு அற்புத மூலிகைகளை பறித்து தந்துவிட்டு தான் என்னை நீ தொட வேண்டும் என்று அவள் சொல்கிறாள். அது மலை உச்சியில் இருப்பதாகவும் வஞ்சியால் அந்த உச்சிக்கு வர முடியாது என்றும் வாதிடுகிறான் குப்பன். ஆனாலும் மூலிகை பறிக்க வேண்டுமெனில் அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நான் வந்திடுகிறேன் என்று வஞ்சி சொல்லுகிறாள். அத்துடன் ராமாயண கதையும் இதில் இணைத்து சொல்கிறார். அதாவது அனுமன் வந்து சஞ்சீவி மலையை தூக்கி சொல்வது போலவும் அதனை கொண்டு வந்து மீண்டும் வைப்பது போலவும் இவர்களுக்கிடையே ஒரு செய்தியையும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த சஞ்சீவி மலையானது அங்கே வந்து விடுகிறது என்பதில் இவர்கள் நிம்மதி அடைந்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு மூலிகையை பறிக்கிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடியது. இந்த சஞ்சீவி மலை சாரலில் பகுத்தறிவு கருத்துக்களையும் கலந்து கொடுத்ததுதான் மிக சிறப்பானது. பகுத்தறிவுக்கு ஒய்யாத ஏடுகளால் என்னை அசைக்க முடியாது என்ற வரிகள் மூலமாக இதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். மக்கள் உழைக்காத முன்பு மேலிருந்து வந்திடும் எக்காரணத்தினாலும் இன்மையிலேயே உண்மை உண்டோ அப்படி என்ற ஒரு கேள்வியையும் அவர் கேட்டிருக்கிறாரு. இது போல நிறைய பாடல்கள் இருந்தாலும் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது பிசுராந்தரையுடைய நாடகம் தான். பாவேந்தர் பாரதிதாசன் இறந்த பிறகு 5 ஆண்டுகள் கழித்து அவருக்கு சங்க புலவரான பிசுராந்தையர் மற்றும் சோழ மன்னர் கோப்பெருஞ்சோழன் ஆகியோரும் உயிரினும் மேலான நட்பை சொல்லக்கூடிய ஒரு நூலான இந்த பிசுராந்தையர் என்ற நாடக நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது என்பது வழங்கப்படுகிறது.
0: கவிதை நாடகம்,
1: கவிதை நாடகம் 1969 சாகித்ய அகாடமியுடைய விருதாக கவிதை நாடகத்திற்கு கிடைத்தது. அது நம்மளுடைய பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? நேரில் கண்டிராத இருவர். இந்த ரெண்டு பேருமே ஒருவர் ஒருவரை பற்றி கேள்விப்பட்டு அன்பு கொண்டு ஒருவர் ஒருவருக்காக உயிரையும் துறக்க துணிந்த ஒப்பற்ற நட்பின் இலக்கணத்தை இந்த நாடகம்

வெளிப்படுத்துகிறது. இதனுடைய கருப்பொருள் நட்பு, அறம், நீதியை நிலைநாட்டுதல் மற்றும் மக்களின் மன வலிமை ஆகியவற்றை மையமாக கொண்ட நாடகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி படைக்கப்பட்ட இந்த காப்பியத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது சால பொருந்துமாகும். அதுபோலவே காதலா கடமையா என்ற அற்புதமான ஒரு நாடகமும் நம்முடைய பாரதிதாசன் ஐயா அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. இளங்குமரன் என்ற ஒரு நாடகத்தையும் அவர் படைத்திருக்கிறார். இந்த காதலா கடமையாவை பொறுத்தவரை பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு

0: பட்டிருக்கிறது. இளங்குமரன் என்ற ஒரு நாடகத்தையும் அவர் படைத்திருக்கிறார். இந்த காதலா கடமையை பொறுத்தவரை பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு நாட்டு பற்று உள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், காதல் என்பது ஒரு புறம் இருந்தாலும் காதலை மீறி கடமையும் செய்ய வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தக்கூடிய ஒரு சிந்தனையில் இதனை படைத்திருக்கின்றார். இதில் கூட வரிகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் சமூக பார்வையோடு நிறைய இடங்களில் வரிகள் வந்திருக்கின்றன. மோட்டுவலை சுரை மூடிய குடிசையில் அரிசி கிடைக்கும் அடுப்பு மூட்டும் நாம் திருநாளாக கருதும் எளியார்க்கு, எளியவர்களுக்கு அரிசி கிடைக்கக்கூடிய நாள் தான் திருநாள். அதுதான் பார்த்தீங்கன்னா விசேஷமான நாள். ஆக அரிசி உணவை கண்டறியாதவர்கள் ஏழை மக்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற கருத்தினை எல்லாம் இதில் பதிவு செய்திருக்கிறார். அதுபோல நல்ல கருத்துக்கள் எல்லாம் நிறைய படைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில் திரையலோக பயணமும் முக்கியமான ஒரு பயணமாக இருந்திருக்கிறது.
1: நிச்சயமா திரையலோகில வந்து அவர் போய் ஆனால் பெருசாக சாதிக்க முடியாட்டினாலும் அவரும் திரையுலகில் இருந்துட்டு தான் போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 படங்களில் அவருடைய இதெல்லாம் வந்திருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: திராவிட இயக்க தலைவர்களில் முதல் முறையாக திரைப்பட துறைக்குள் நுழைந்தவர் பாரதிதாசன் ஐயா. ஏன்னா அந்த ஒரு சாதனை அவருக்கு இருக்கு. அவர் 1937 திரைப்பட உலகத்திற்குள் செல்கிறார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 10 படங்களுக்கு கதை, திரைக்கதை, உரையாடல், பாடல், பட தயாரிப்பு என்ற பல பகுதிகளில் பணியாற்றி இருக்கின்றார். அவருடைய படங்களில் முக்கியமானவை பாலாமணி, பக்தா திருடன், பொன்முடி, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, வளையாபதி, குமரகுருபரர் போன்ற 10 மேற்பட்ட திரைப்படங்கள் அவர் பணியாற்றிய படங்களாக இருந்திருக்கின்றன. இது மட்டுமில்லாமல் 33 படங்களுக்கு அவர் பாடல் எழுதியிருக்கின்றார். ஒரு படத்திலும் ஒரு சில பாடல்கள், கூடுதலாகவும் ஒரு சில பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் அவருக்கு இன்றும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படைப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன.
1: அவருடைய புகழ்பெற்ற வரிகளை சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.
0: அவருடைய புகழ்பெற்ற வரிகள் என்று சொல்லும் பொழுது, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்று சொல்லக்கூடிய, தமிழை நேசிக்கக்கூடிய, தமிழகத்தை நேசிக்கக்கூடிய அந்த வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமை சேர்த்தன. அதுபோலவே புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொல்லக்கூடிய வரிகள் பாரதிதாசனுடைய படைப்புகளில் உயர்ந்து நிற்கக்கூடிய வரிகளாக நமக்கு தெரிகிறது. இன்று குழந்தைகளுக்கும் தெரியக்கூடிய வரிகளாக, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வரிகளாகும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று இது பாடலாகவும் திரைப்பட பாடலாகவும் வந்திருக்கின்றது. அற்புதமான வரிகள் எல்லாம் அவருக்கு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கின்றன. எப்பொழுதுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிஞனும் சொல்லாத ஒரு வரியானது, இயற்கையை நேசிக்கும் பொழுது கூடெல்லாம் அதற்காக உடைத்த தொழிலாளியை நேசித்த பெருமை நம்மளுடைய பாரதிதாசன் அவர்களுக்கு உண்டு. அதற்கான பாடல் வரிகளாக சொல்லும்போது, சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்தைய பாறைநிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறு நிலை என்று சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் அற்புதமான வரிகள். இவையெல்லாம் அவருக்கு பெருமை சேர்த்து கொண்டு இன்றும் இந்த வரிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம். அற்புதமான அந்த வரிகளால் அவரும் நினைக்கப்படுகிறார், அவருடைய படைப்புகளும் நினைவூட்டப்படுகின்றன என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஐயா.
1: நிச்சயமா பாரதிதாசன் படைப்புகளில் இன்னும் பேசுறதுக்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் நம்ம நேரத்தை கருதி முடிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். நிலையத்துக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகள் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பிடித்த நிகழ்ச்சியா இந்த இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி ஐயா.
2: இதுவரை பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிகுமார் என்கிற எஸ் குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: வானொலி நாடக விழா 2026.
4: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
3: ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
4: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
3: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
4: ஜூலை 29 புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
3: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: படைப்பாக
1: தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்
2: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? நகைச்சுவை நாடகம்.
1: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை வரை.
2: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
3: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
4: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800425011.
4: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498345350. கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:10. ஆகாஷ்வாணி
5: கேளுங்க கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
6: RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
9: தேஷ்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பகல் 12:10 சங்கீத சாரல். மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

0: வரிசையில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள், நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், கதையரங்கம் வழங்குபவர் கே வித்யா ஆகியவை இடம்பெற உள்ளன. அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:15 மாலை 5:30 திரைகாணம் கேட்கலாம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஒடியமொழி பாடல் இயற்றியவர் கே சி பாணிக்கிரகி அவர்கள். இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மொஹந்தி அவர்கள். 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 9:00 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சபரீஷ். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். காய்கறி சாகுபடி அனுபவங்கள் செங்கல்பட்டு ஹனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன ஒலிபரப்பாகும். 8:05, 8:30 திரைகானம் கேட்கலாம். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். ஹிந்தியில் 8:00 எஃப்எம் கோல்டில் ஒலிபரப்பாகும். 9:15 செய்திச் சுடர். 9:30 திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டெல்லி பி சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் எஸ் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில்.
1: என்ன ஜானகி, நம்ம ஐட்டம் கிடைச்சதா? அப்புறம்
0: ஏன்
1: லேட்டு?
0: பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம். 1:00 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Both Houses of Parliament have been adjourned till 12 noon following opposition protest over the NET paper leak case and student protest. When the Lok Sabha assembled for the day at 11 a.m, the House paid tributes to the martyrs of the Indian Armed Forces who gave the supreme sacrifice during the Kargil War. Later, when the Speaker tried to take up the question hour, the opposition members started sloganeering, demanding resignation of Union Education Minister Dharmendra Pradhan. Mr. Birla urged opposition members to cooperate in running the House, but they did not pay heed to the advice of the Speaker, which led to the adjournment of the House till 12 noon. The upper house also observed silence as a mark of respect to the memory of the martyrs. After that, the chairman tried to take up zero hour and allowed Leader of Opposition Mallikarjun Kharge to speak. Mr. Kharge raised the issue of NET paper leak and student protest over the matter. As uproar continued from the opposition and treasury benches, the chairman adjourned the house till 12 noon. Prime Minister Narendra Modi has said that he has directed the departments to prepare a proposal for fast-track courts to tackle paper leaks, and they worked continuously and submitted the draft to him late last night. In a video message last night, Mr. Modi said this draft, which includes provisions for fast-track courts and stringent punishment, will be discussed by the Cabinet today. He said after incorporating the suggestions of Cabinet colleagues, it will be given its final shape. The Prime Minister said as the second week of Parliament begins on Monday, the government will make every effort to get this bill passed by the House at the earliest.
3: मैं जानता हूं कि पेपर लीक एक कोई मामूली विषय नहीं है, लाखों विद्यार्थी और उनके अभिभावकों के लिए बहुत ही पीड़ादायक है, और इसलिए पेपर लीक घटना से अब तक पिछले 2.5 महीनों में अनेक विहित कदम उठाए गए, गुनहगारों को पकड़ा गया है।

0: நிறைவாக சுந்தரரின் திருத்தொண்ட தொகையை பாடினார் மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கம். பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் பி எஸ் சீதாலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர். மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் ரத்திபதி பிரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குருகிராம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு சோனம் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று தமது உடல்நலத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக்கின் உடல்நலனுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக் போராட்டத்தை கைவிட்டுள்ளதை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்களின் நலன்களை மத்திய அரசு பாதுகாக்கும் என்று திரு சோனம் வாங்சுக் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வினாத்தால் கசிவை முற்றிலுமாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகள் நடைபெறும்

0: என்றும் இதனால் மாணவர்களின் தகுதி நேர்மையான முறையில் உறுதி செய்யப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான புதிய விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக அமைக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில் ரோஸ் அவென்யூவில் நீதிமன்ற நீதிபதி அனு குரோவர் பாலிகா சிறப்பு நீதிபதியாக நியமிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வினாத்தால் கசிவு மோசடியில் ஈடுபடுவோரை உடனடியாக தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை வரவேற்பதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தால் மோசடி தொடர்பான வழக்குகள் தினமும் விசாரிக்கப்பட்டு விரைவில் நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். நீட் வினாத்தால் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்ட போதும் தொடர்ந்து அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததன் காரணமாக அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில், சத்தீஸ்கட் மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இந்த பயிற்சி திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வருமான வரி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் நேரடி வரி வருவாய் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் வருமான வரி முக்கிய அம்சமாக திகழ்கிறது. நாட்டின் வருமான வரித்துறை வெளிப்படைத்தன்மையுடனும் தொழில்நுட்ப அம்சங்களுடனும் வரி செலுத்துவோருக்கு உகந்த வகையிலும் நிர்வாக திறமையுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வருமான வரி செலுத்துவோரின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா வரி அப்படிங்கிறது, வரி வசூல் அப்படிங்கிறது கலெக்டர்ஸ் மூலமாக செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளோட வார் நடந்துட்டு இருந்தப்போ இதுக்காக ஒரு ட்ரைபியூனல் அமைக்கப்பட்டு இன்கம் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த மாதிரியான பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது அன்னியிலிருந்தே. ஸோ 1961 முதல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது. 1922 அப்புறமா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறமா 2025 இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
0: பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் குறுவை பருவத்திற்கு உதவி பெற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த திட்டம் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: தமிழ்ச்செல்வன் தங்களை விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறதே பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட காப்பீடு திட்டம். குறிப்பா இந்த வருஷம் தண்ணி எங்கேயுமே இல்ல, வறட்சியா தான் இருக்குது குறுவைக்கு. இந்த குறுவை பருவத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நாங்க வர 31ஆம் தேதிக்குள்ள காப்பீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசத்துக்குள்ள அதை கட்டியும் இருக்கும், மக்களும் கட்டுவதற்கு தயாராக இருக்கும். இப்ப சில இடத்துல முளைப்பு திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முளைப்பு திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில நீங்க எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமாக கிடைக்குங்க நம்பிக்கை இருக்கும். இந்த காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
4: சங்கமங்கலம், என் பேரு குமார். நாங்க போன வருஷம் வந்து சாவடி பண்ண சம்பா குருவா சாவடி பண்ணா ஐயா பிரதமர் மோடி ஐயா வந்து பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல, பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத

0: பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி.
1: குஜராத் மாநிலத்தில் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து தரும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்திலிருந்து பாதிப்புகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிஜேபி சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 450 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின் போது போலி நிறுவனங்களின் பெயரில் முறைகேடாக கடன் வழங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய தடகள வீரர்கள் உறுதியுடன் சிறப்பாக விளையாடி சாதனை படைப்பார்கள் என்று கூறியுள்ளார். அவர்களின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டில் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-5, 6-11, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஹவீபா ரிஸ்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் சிலியின் அன்டோனியா ரிவராவை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷை வென்றது. மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 8-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. சர்வதேச செஸ் ஃபெடரேஷனின் இடைக்கால தலைவராக செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50, 30 ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கு இன்று தொடங்கி நாளை மறுநாள் 26 வரையிலான வானிலை முன்னெச்சரிக்கை ஏதுமில்லை. 27 28 என்றும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 27 28 மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் இப்பகுதிகளில் காற்று இதே வேகத்தில் வீசும் வாய்ப்புண்டு. மேலும் பலத்த காற்று 26 27 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். 28 பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை ஆந்திரப்பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகள் கரையை தொடும் வேகம் நாளை இரவு 7 வரை 1.3 முதல் 1.5 மீட்டராக வினாடிக்கு இருக்கும். குண்டூர் கடலோர பகுதிகளில் பாபட்லா முதல் நிசாம்பட்டினம் வரை வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். கிருஷ்ணா கடலோர

0: பகுதிகளில். நச்சுக்குண்டா முதல் பெத்தகொல்லப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் 1.3 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகள் கரையை தொடும் வேகம் 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் இருக்கக்கூடும். பிரகாசம் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் PB ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் புதுவயல் செல்லப்பா.
1: இசை கால வெள்ளம் வேகமாக ஓடுகின்றது, அதில் கடந்த கால காட்சி

அடுத்து என் ராஜேஸ்வர ராவ் ஜெயந்த ஸ்ரீ ராஜாராம் பாடியுள்ள பாடல் இயற்றியவர் வடமாதிமங்கலம் வேதநாராயண் இசை எல் கிருஷ்ணன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது விவசாயம். ஆனால் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் அறுவடை முடிந்த பிறகான சேமிப்பு, குளிர்சாதன வசதி, போக்குவரத்து, தர நிர்ணயம், பதப்படுத்தல் போன்ற உள்கட்டமைப்பு குறைபாடுகள் காரணமாக விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காமல் போகிறது. பல நேரங்களில் காய்கறிகள், பழங்கள் போன்றவை சரியான சேமிப்பு வசதி இல்லாமல் அழுகி வீணாகின்றன. மேலும் சந்தை விலை குறையும் போது கட்டாயமாக உடனடி விற்பனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகிறது. இவ்வாறான சிக்கல்களை தீர்த்து விவசாயத்தை லாபகரமாக மாற்றுவதற்காக பாரத பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கிராமப்புறங்களில் வேளாண் உள்கட்டமைப்பை உருவாக்கி அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மேம்படச் செய்வதாகும். AIF மூலம் கிடங்குகள், குடோன்கள், குளிர்சாதன கிடங்குகள், குளிர்சாதன போக்குவரத்து, பழம் காய்கறி செயலாக்க மையங்கள், பேக்கிங் மற்றும் கிரேடிங் யூனிட்கள், தரச்சோதனை மையங்கள், உற்பத்தி சேகரிப்பு மையங்கள் போன்றவற்றை அமைக்க கடன் ஆதரவு வழங்கப்படுகிறது. குறிப்பாக கடன் பெறுபவர்களுக்கு வட்டி சலுகை போன்ற உதவிகள் கிடைப்பதால் புதிய உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்குவதும் எளிதாகிறது. AIF திட்டத்தின் மூலம் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பு, கூட்டுறவு சங்கங்கள், ஸ்டார்ட் அப்கள், MSMEக்கள் போன்ற அமைப்புகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதனால் விவசாயிகள் குழுவாக இணைந்து சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் வசதிகளை மேம்படுத்த முடிகிறது. உள்கட்டமைப்பு உருவானால் வீணாக்கம் குறையும். விவசாயிகள் பொருளை சரியான நேரத்தில் சரியான சந்தையில் விற்று நல்ல விலை பெற முடியும். மேலும் செயலாக்க வசதி இருந்தால் உற்பத்திக்கு மதிப்பு கூட்டல் நடந்து வருமானம் அதிகரிக்கும். நிறைவாக, வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் என்பது உற்பத்தியை பாதுகாப்பதோடு மட்டுமல்ல விவசாயியின் வருமானத்தை உயர்த்தும் ஒரு முக்கியமான

0: திட்டமாகும். விவசாயத்திற்கு வலுவான அடித்தளம் அமைக்கும் திட்டம் என்ற வகையில் AIF இந்திய கிராமப்புற வளர்ச்சிக்கும் விவசாயியின் எதிர்கால முன்னேற்றத்திற்கும் மிக முக்கியமானதாகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் வரிசையில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: Wife Gitanjali Angwa and senior leaders of the apex body of Leh Ladakh were also present at the hospital when he ended his fast. The Enforcement Directorate, ED, conducted searches at 8 locations today across Delhi, Uttar Pradesh and Punjab in connection with a money laundering case linked to an alleged bank fraud. ED said the investigation arises from a CBI case relating to fraud involving approximately 450 crore rupees. Further investigation is underway. BJP National President Nitin Naveen has said the government stands firmly with the citizens affected due to heavy rainfall and flood situation in Gujarat. In a social media post, the BJP President stated today that the Bharatiya Janata Party stands firmly with the affected citizens in the spirit of service and dedication and is actively providing cooperation in the relief efforts. In Jammu and Kashmir, amid the continued closure of the Jammu-Srinagar National Highway due to heavy rainfall and landslides, the Northern Railway yesterday introduced a special train between Srinagar and Sri Mata Vaishno Devi Katra to facilitate stranded passengers. The special service helped evacuate over 600 passengers affected by disruption in road connectivity. India's Anahat Singh has entered the semi-finals of the World Junior Squash Championships after beating Egypt's Habiba Rizk in the quarterfinals. With this win, Anahat has become the first Indian to reach back-to-back semi-finals in the championship. Five-time world champion Vishwanathan Anand has taken charge of the International Chess Federation as interim president after its Russian head was placed on the latest European Union sanctions list. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
3: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் வரலாற்று சிறப்புமிக்க, தொல்லியல் சான்றுகள் நிறைந்த, தமிழருடைய தொன்மைக்கும் பண்பாட்டுக்கும் சான்றாக விளங்கக்கூடிய ஒரு ஊர் தான் கொடுமணல். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு இந்த கொடுமணலுக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக தமிழருடைய தொன்மை பண்பாடு என்று சொல்றப்ப அதற்கு இரண்டு சான்றுகள், ஒன்று இலக்கிய சான்று, இன்னொன்று தொல்லியல் சான்று. இலக்கிய சான்றை மெய்ப்பிக்கும்போது தான் இந்த தொல்லியல் சான்று. அப்படியாக கொடுமணல் என்பது சங்ககால ஒரு ஊர் பேராக இருந்திருக்கிறது. சங்ககாலத்தில் இந்த ஊரானது கொடுமணம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து நிறைய பதிற்றுப்பத்து பாடல்களில் கொடுமணம் நன்மான் பட்ட வினைகளம், அது மாதிரி கொடுமான் நன்மான் பட்ட அருங்கலம் என்று பலவாறாக சுட்டப்படுகிறதை நாம் அறியலாம். அப்படியாக சங்ககால ஊர் பெயரான இந்த கொடுமணம் என்பதுதான் கொடுமணல் என்று வழங்கப்பெறுகிறது. இங்கு தொல்லியல் சான்றுகளாக பெருங்கற்கால சின்னங்கள் நிறைய கிடைத்திருக்கிறது. அதே போல தொல்லியல் களங்கள் அதிகமாக கொண்ட ஒரு நிலப்பகுதியாக இந்த கொடுமணல் விளங்குகிறது. இங்கு பல்வேறு பகைப்பட்ட பாசிகள், மணிகள், ஈம சின்னங்கள், இது மக்களுடைய புதைவிடமாக இருந்திருக்கிறதை நாம் அறிகிறோம். அதுபோல ஏராளமான அகழாய்வுகள் செய்த நிலப்பரப்பில் தொல்லியல் சான்றுகளாக பல்வேறு பொருள்கள் கிடைத்திருக்கிறதை வைத்து இது ஒரு சங்ககால ஊர் பெயராகவும், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதியாகவும் இது இருந்திருக்கலாம் என்பதை தொல்லியல் சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன. ரோமானியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையே வணிகம் நடந்ததற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. இப்படி ஒரு பெரிய வணிக நகரமாக இருந்ததுதான் இந்த கொடுமணல் என்ற கொடுமணம். இது பண்டைய தொழில் மற்றும் வணிக நகரமாக திகழ்ந்திருக்கிறது. பழங்காலத்தில் இந்த பகுதியில் நிறைய இரும்பு தாதுகளும் மணிக்கற்களும் நிறைய இருந்ததற்கான சான்றுகளாகவும், தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு ஊர் பகுதியாகவும் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த ஊர் ஒரு சான்றாக அமைகிறது. வெளிநாட்டினருடன் வணிக தொடர்புடைய நகரமாகவும் திகழ்ந்திருக்கிறது என்பதற்கு

ஆய்வு சான்றுகள் உறுதி செய்கின்றன. இந்த மணல் என்பது எப்படி மலை, குன்று, பாறை, கல் என்று சொல்கிறோமோ அடுத்தடுத்த படிநிலை வளர்ச்சியில் அதை போல மலை, குன்று, பாறை, கல், மணல் என்ற வளர்ச்சி வருவதை நாம் அறிகிறோம். அப்படியாக இந்த ஊர் கொடுமணல் என்றே பெயர் பெற்றிருக்கிறது. தொல்லியல் சான்றுகள் அதற்கு உறுதி செய்கிறது இந்த ஊரை பற்றி. தமிழகத்தில் மணல் என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டோ அல்லது மணல் பரப்பை குறிக்கும் வகையிலோ நிறைய ஊர் பெயர்கள் அமைந்துள்ளன. அதில் மணல் மேடு, மணல் மேல்குடி, நெடுமணல், மணற்பாறை, மணல்வெளி என்று பல்வேறு ஊர் பெயர்கள் தமிழகத்தில் மணல் என்ற ஒட்டுடன் இணைந்த புவியியல் சார்ந்த அதன் நிலவியலின் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயராக நாம் பார்க்கிறோம். அப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர் மணல் மேடு, புதுக்கோட்டையில் இருக்கும் ஒரு ஊர் மணல் மேல்குடி. அதே போல சதுர்வேதி மங்கலமாக பழைய கல்வெட்டுகளில் அறியப்பட்ட நெடுமணல் என்னும் ஒரு ஊர் மணல் நிறைந்த பாறை பகுதியை குறிக்கும் வகையில் மணற்பாறை, அதாவது திருச்சி மணப்பாறை என்பது மணல் சூழ்ந்த பாறையாக இருந்திருக்கிறது. மணல் பரவிய வெட்டவெளி பகுதியாக மணல்வெளி என்ற ஒரு ஊரும் இருந்திருக்கிறது. இவைகளெல்லாம் பெரும்பாலும் நதிக்கரைகள் அல்லது கடற்கரை ஓரங்களில் மணல் படிவுகள் அதிகம் உள்ள இடங்களாக இருந்திருக்கின்றன. இப்படியாக தமிழ்நாட்டில் நிலவியல் அடிப்படையில் ஊர் பெயர்கள் அமைந்திருப்பதையும் நாம் அறியலாம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு உங்களுக்கும் அதே பெயர்தானா? சாலையோர வியாபாரியிடம் காய் வாங்க போனால் பேரம் பேசாமல் வாங்கினால் அவர்களுக்கென்று பெயருண்டு. சாலையோர வியாபாரியிடம் காய் வாங்க போனால் பேரம் பேசாமல் வாங்கினால் அவர்களுக்கென்று பெயருண்டு. கோயில் வாசலில் ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க, ரெண்டு கண்ணும் தெரியாது ஆராயாமல் உதவி செய்யும் அவர்களுக்கென்று பெயருண்டு. கோயில் வாசலில் ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க, ரெண்டு கண்ணும் தெரியாது ஆராயாமல் உதவி செய்யும் அவர்களுக்கென்று பெயருண்டு. நண்பா, குழந்தைக்கு முடியல, ஆஸ்பத்திரி போகணும், 1000 ரூபாய் அக்கவுண்ட்ல போட்டு விடுறியா? ஒன்றும் சொல்லாமல் போடும், அவர்களுக்கென்று பெயருண்டு. நண்பா, குழந்தைக்கு முடியல, ஆஸ்பத்திரி போகணும், 1000 ரூபாய் அக்கவுண்ட்ல போட்டு விடுறியா? ஒன்றும் சொல்லாமல் போடும், அவர்களுக்கென்று பெயருண்டு. தினமும் பூ கொடுக்கும் பூக்காரம்மா முளம் போட்டபின் 2 கண்ணி குறைத்து கொடுப்பது தெரிந்தும் ஒன்றும் சொல்லாமல் வாங்கினால் அவர்களுக்கென்று பெயருண்டு. தினமும் பூ கொடுக்கும் பூக்காரம்மா முளம் போட்டபின் 2 கண்ணி குறைத்து கொடுப்பது தெரிந்தும் ஒன்றும் சொல்லாமல் வாங்கினால் அவர்களுக்கென்று பெயருண்டு. வீட்டு உதவிக்கு வரும் ஆயா மாதத்தில் 4 நாள் விடுப்பு எடுக்க சொல்லும் காரணம் பொய் என்று தெரிந்தும் மறுப்பு சொல்லாமல் அனுமதிக்கும் அவர்களுக்கென்று பெயருண்டு. வீட்டு உதவிக்கு வரும் ஆயா மாதத்தில் 4 நாள் விடுப்பு எடுக்க சொல்லும் காரணம் பொய் என்று தெரிந்தும் மறுப்பு சொல்லாமல் அனுமதிக்கும் அவர்களுக்கென்று ஒரு பெயருண்டு. உங்களுக்கும் அதே பெயர்தானா? உங்களுக்கும் அதே பெயர்தான்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வாரம் மென்சுரேஷன் அதோட பிஎம்எஸோட மூன்றாவது அப்புறம் நாலாவது சிம்டம்ஸான சோர் பிரஸ்ட், மாதவிடாய்க்கு முன்பு வரக்கூடிய மார்பு வலி மற்றும் மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய மனநிலை மாற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம். மார்பக வலியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆசனாவும் மனநிலை மாற்றங்களை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிராணாயாமம் மூச்சு பயிற்சியும் இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. இப்போது நம்ம மாதவிடாய்க்கு முன்பு வரக்கூடிய மார்பு வலி பற்றி பார்ப்போம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இது பொதுவான ஒரு ப்ரீமென்சுரல் சின்ட்ரோம் தான், ஒரு அறிகுறி தான். அதனால் நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். இது வழக்கமாக பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 2-3 days முன்னாடி இல்லை ஈவன் 5 days முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மார்பு பகுதியில் ஒரு சின்ன வீக்கம் மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி கனத்த உணர்வு அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கலாம், நீங்கள் தொடம்போதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வலி இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நார்மல். ஆனால் இதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பெயின் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது மிகவுமே அவசியம். ஸோ இதை நேச்சுரலாக எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு உணவுகள் சர்க்கரை உணவுகள் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். யோகா பயிற்சி செய்வது மூலமாக உங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும்போது, அந்த நெகிழ்வுத்தன்மை நல்லா வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வலியே வராமல் இருக்கும். ஸோ இதில் முக்கியமான ஆசனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆசனா இருக்குது. உங்களோட மார்பை நல்லா விரிவடையக்கூடிய அந்த மசில்ஸை ஃப்ளெக்சிபிள் ஆக்கக்கூடிய ஆசனா நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற ஆசனா பேர் வீரபத்ராசனா, இல்லைனா வாரியர் போஸ், போர் வீரர் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களோட உடலை வந்து நல்லா வலிமையாக்கி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆக்கும். உங்களோட கால் கைகள் மற்றும் உங்களோட முதுகெலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆசனா இது. மொத்தம் வந்து 4 விதமாக

பண்ணலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு விதமான வீரபத்ராசனா சொல்லி கொடுக்க போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களோட யோகா மேட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த உங்கள் யோகா மேட் வந்து வழுக்காத மேட்டாக இருக்கணும். ஆக்சுவலாக நல்ல கிரிப் உள்ள யோகா மேட் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் மேட்டோ இல்லை கார்பெட்டோ எது எடுத்தாலுமே உங்களோட கால் அதில் வைக்கும் போது உங்களுக்கு கால் வழுக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மேட் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு காலுமே வந்து அகலமாக வச்சுக்கோங்க. ஒரு 3 இல்லை 4 அடி அகலத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட வலது பாதத்தை வந்து 90 டிகிரிஸ்க்கு வெளிப்புறமாக திருப்பிக்கோங்க. உங்களோட இடது பாதத்தை வந்து சற்று உள் நோக்கின மாதிரி திருப்பிக்கோங்க. ஒரு ஆங்கிளில் உங்களோட இடுப்பு பகுதி ஃபுல்லுமே வந்து உங்களோட வலது காலை பார்த்த மாதிரி ஃபுல்லாக திருப்பிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேக் உங்களோட இடது பாதமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் பேலன்ஸ்டாக நிற்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா உங்கள் ரெண்டு கையை நல்லா மேலே நீட்டிக்கோங்க. உங்கள் தலைக்கு மேலே நீட்டிக்கோங்க. உங்கள் ரெண்டு உள்ளங்கையுமே வந்து ஒன்றா எடுத்துகிட்டு வந்து நமஸ்கார முத்ராயில் அஞ்சலி முத்ராவில் ஒன்றா சேர்த்துக்கோங்க. ரெண்டு கையும் விரல்களையும் இன்டர்லாக் பண்ணக்கூடாது. எல்லா விரலும் நீட்டி மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், சீலிங்கை பார்த்த மாதிரி. இப்போது உங்களோட வலது முழங்காலை வந்து 90 டிகிரிஸ் ஆங்கிளில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோட முழங்கால் கணுக்கால் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். உங்களோட இடுப்பு முழங்கால் வந்து இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். ஒரு எல் ஷேப் மாதிரி இருக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் லெக்கில் ஸ்குவாட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட முதுகை நல்லா வளைச்சி நல்லா பின்னாடி எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்கள் செஸ்ட்டு நல்லா ஓப்பன் ஆகும்போது, உங்கள் ஷோல்டர் நல்லா ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு அந்த மசில்ஸ் உங்கள் பிரெஸ்ட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஃப்ளெக்சிபிள் ஆகும்போது அந்த ஹெவினஸ்ஸு பெயின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பெயினே வராமல் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வீரபத்ராசனா பண்ணும்போது நம்ம கால்கள் கணுக்கால்கள் கைகள் முதுகு தசைகள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகும். உங்களோட இடுப்பு மார்பு பகுதி தோள்பட்டை பகுதி எல்லாமே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். இது வந்து ஒரு பேலன்சிங் ஆசனாமே சொல்லலாம். ஏன்னா ஒரு கால் முன்னாடி இன்னொரு கால் ஆங்கிளில் வைக்கும்போது அந்த பேலன்ஸ் சென்ஸுமே வரும். இது ரெண்டு சைடுமே நீங்கள் பண்ணணும். நம்ம ரைட் சைடு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு ரைட் சைடில் வந்து நீங்கள் மெதுவாக ஒரு 10 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி லெஃப்ட் சைடுமே அதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும் நீங்கள். ஸோ இது யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டி வலி இருக்கிறவங்க, ரொம்ப ஹை பிபி இருக்கிறவங்க இந்த ஆசனாவை பண்ணக்கூடாது. மெயினாக முட்டி வலி இருக்கிறவங்க, நீ சர்ஜரி பண்ணவங்களை வந்து இந்த ஆசனா பண்ணவே கூடாது. இன்னொரு தடவை பண்ணலாம் இந்த ஆசனா. உங்களோட ரெண்டு காலும் அகத்தி வச்சுக்கோங்க. உங்களோட வலது காலை 90 டிகிரிஸ் பார்த்த மாதிரி திருப்பிக்கோங்க. உங்களோட இடது காலை உள் நோக்கின மாதிரி திருப்பிக்கோங்க. உங்கள் இடுப்பு பகுதியை உங்களோட ரைட் லெக்கை பார்த்த மாதிரி திருப்பிட்டு உங்கள் ரெண்டு கையை நல்லா மேலே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நல்லா நீட்டிக்கோங்க. உள்ளங்கை ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நமஸ்கார முத்ராவில் இருக்கணும். ஸோ பாடி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போது உங்களோட ரைட் லெக்கில் ஸ்குவாட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் பாடியை நல்லா பேக் பெண்ட் பண்ணுங்கள். செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். ஷோல்டர் நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். மூச்சை நல்லா உள்ளே வாங்கிக்கோங்க. இப்போ நார்மல் ப்ரீத்திங்கில் இது ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணினதுக்கப்புறமா மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுட்டு கையை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட நீயை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் லெஃப்ட் சைடுமே லெஃப்ட் லெக்கை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ரைட் லெஃப்ட்ன்றது 1 டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 to 5 டைம்ஸ் பண்ணலாம் இது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய மனநிலை மாற்றங்கள், மென்சுரல் மூட் ஸ்விங்ஸ். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரானோட ஃப்ளக்சுவேஷன்ஸால் வரக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அறிகுறி தான் இது. ஸோ நம்மளோட மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, ஈவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாமல் எரிச்சல் படுறது, கோபம் படுறது, கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒரு சன்னாக இருக்கட்டும், இல்லை அப்பாவாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் லேடிஸை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முக்கிய மனநிலை மாற்றங்கள் என்னென்னா, இப்போ நம்ம காரணம் இல்லாமல் கோபப்படுவது, திடீராக சோகம் வந்து சில பேர் அழுவ கூட தொடங்குவாங்க, பதற்றமாக இருக்கிறது, திடீர்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சோகம் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இது உணவு இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம காரமாக இருக்கிற உணவை வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் போயிட்டு கடகடன்னு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வேறு விதமான எஃபெக்ட்டுமே தரும். அது நல்ல எஃபெக்ட் தராது ஆக்சுவலாக. அதே மாதிரி யோகா பயிற்சி பண்ணுறது மூலமாக உங்களோட அந்த மூட் லெவல்ஸை வந்து கண்ட்ரோல்க்கு எடுத்துகிட்டு வரலாம். உங்களோட மைண்டு நல்லா காம் டவுன் பண்ணலாம். ஸோ யோகா மெடிடேஷன் பண்ணும்போது, யோகா ப்ரீத்திங் எக்ஸசைஸ்

எக்ஸசைஸ் பண்ணும்போது, மூச்சு பயிற்சி பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலைஸ் ஆகி உங்களோட அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும். தூக்கம், சரியான தூக்கம், சரியான நேரத்தில் தூங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டையோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேலே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

கதையரங்கம். இன்னைக்கு கதையரங்கத்துல நாம ஒரு சிறிய செயல் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அழகான சிறிய நகரம், அந்த நகரத்துல அருண் அப்படிங்கிற சிறுவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தினமும் சாயங்கால நேரத்துல தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு திண்ணையில வானத்தை பார்த்துக்கிட்டே, அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் மேகங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே கனவுகள் கண்டுட்டு இருப்பான். அந்த வானத்தை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றும், இந்த வானம் எவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா இதுல இருக்கிற நட்சத்திரங்கள் எவ்வளவு குட்டியா இருக்கு, இந்த வானத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எவ்வளவு குட்டியோண்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் உன் மனசுக்குள்ள தோணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நிறைய சந்தோஷங்கள் இருக்கு, சின்ன சின்ன செயல்களாலதான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத அவன் நம்பினான். ஒரு நாள் பள்ளியில ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார், இந்த உலகத்தை மாத்த பெரிய சக்தி வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அதுக்கு பல மாணவர்களும் கையை உயர்த்தினாங்க, ஆனா அருண் மட்டும் அமைதியா இருந்தான். ஆசிரியர் அவனை பார்த்து கேட்டாரு, ஏன் அருண் நீ கைய உயர்த்தவே இல்லை, உன்னோட பதில் என்ன அப்படின்னு ஆசிரியர் கேக்குறார். அருண் மெதுவா எழுந்து, ஐயா இந்த உலகத்தை மாத்துறதுக்கு பெரிய சக்தி எதுவும் தேவையில்லை, ஒரே ஒரு சிறிய நல்ல செயல் செய்தாலே போதும், இதுதான் என்னோட நம்பிக்கை அப்படின்னு அருண் பதில் சொல்றான். அந்த பதில் ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்த நாள் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும்போது இடி மின்னல் மழை, அந்த நகரத்துல பலத்த மழை கொட்டி தீத்துட்டு இருந்தது. எங்குமே மின்சாரமும் இல்லை. இரவு ஆனதும் அந்த தெரு முழுக்க இருளால் சூழ்ந்திருந்துச்சு. அப்படி ஒரு இருட்டு, கொற்ற மழை, சாலையெல்லாம் தண்ணி, நடக்கிறதுக்கே எல்லாருக்கும் அவ்வளவு சிரமமா இருந்தது. வேலையை முடிச்சு வீட்டுக்கு போறவங்களுக்கும் சரி, பள்ளியிலிருந்து வீட்டுக்கு திரும்புற மாணவர்களுக்கும் சரி, ரொம்பவும் சிரமமா இருந்தது. அருணுக்கும் அப்படிதான், ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வீட்டுக்கு வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தான். வழக்கமா அவனுக்கு தான் திண்ணையில உட்காந்து வானத்தை பாக்குற பழக்கம் இருக்கே, அன்னைக்கு அவனால அப்படி உட்கார முடியல. ஆனா திண்ணையில நின்னபடியே சாலைய பார்த்துட்டு இருந்தான். சாலையெல்லாம் மின்சாரம் இல்லாம கும்மிருட்டா இருந்தது. அப்போ அருணுக்கு ஒரு யோசனை வந்தது. வீட்டுல இருந்த சின்ன விளக்கொன்னு எடுத்து அந்த விளக்குல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை காத்துல அணையாதபடி கண்ணாடி போட்டு மூடி தன்னுடைய வீட்டு வாசல்ல கொண்டு வந்து வச்சான். அந்த சின்ன விளக்குல அவனுடைய வீட்டு வாசல் வரைக்கும் இருந்த சாலையோரத்துல வெளிச்சம் தெரிஞ்சது. அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் இதே மாதிரி விளக்குகளை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரா ஏத்த ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த முழு தெருவுமே சின்ன சின்ன விளக்குகளோட ஒளியில பிரகாசமா தெரிஞ்சது. அந்த ஒளியில மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சு பாதுகாப்பா இருந்தாங்க. மறுநாள் அந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டினாரு, நேத்து நைட்டு மின்சாரம் நம்ம ஊர்ல இல்ல, ஆனாலும் யாருக்கும் எந்த சிரமமும் ஏற்படாத வகையில நம்மளுடைய தெருக்களே அவ்வளவு ஒளிமயமா இருந்தது. சின்ன சின்ன விளக்குகள் தான், ஆனா இதை எல்லாரும் சேர்ந்து ஏத்தும்போது பலருக்கு அது வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த முதல் விளக்கை ஏற்றின அருணுக்கு இந்த பாராட்டு முழுக்க போய் சேரும் அப்படின்னு சொல்றார். எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினாங்க. அருண் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நான் பெரிய காரியம் எதுவும் பண்ணல, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன செயலை தான் செஞ்சேன். அப்போதான் அருண் முன்னொரு நாள் பள்ளியில சொன்ன விஷயம் அவருடைய பள்ளி ஆசிரியருக்கு ஞாபகம் வந்தது. ஆமா, அருண் அன்னைக்கே சொன்னால இந்த உலகத்தை மாத்துறதுக்கு பெரிய சக்தி தேவையில்லை, சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாலே போதும் அப்படின்னு. உண்மைதான், ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சின்ன உதவி, ஒரு அன்பான செயல், இது எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒவ்வொருவரும் ஒரு சிறிய விளக்காக மாறினா இந்த உலகமே ஒளிமயமாகும். அடுத்த வாரம் வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறோம். கதையரங்கத்திலிருந்து விடை பெறுவது வித்யா. தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR Chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
4: நான் பந்தல் வகை தான் நிறைய பண்ணுவேன். ஒரு சிலருங்க வந்து கத்திரி செடி நடுவாங்க சார். இப்போதைக்கு புடஞ்செடி இருக்குது, காய் போயிங்குது, கோக போயிங்குது. புடலங்காய் இருக்குன்னா பெருசு சின்னதுன்ற லெவலில் பிரிக்கணும். அதில் அப்படிலாம் கிடையாது சார், அப்படியே அறுக்கணும். அப்படியே அறுத்தா காக்கில் பிடிச்சி அப்படியே தச்சு அப்படியே அனுப்பலாம். வேறு காய்கள்லாம் ரகம் மாதிரியே பிரிக்கணும், இதில் அது போல் இருக்காது. பந்தல் செடி வந்து கோவக்காவுக்கு மட்டும்தான் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் தேவை. மிச்சம் இந்த புடஞ்செடி சொர்க்காலாம் நாங்கள் சொந்த ஆளை பார்த்து அறுத்துருவோம்.
3: காய்கறி சாகுபடி அனுபவங்கள் பற்றி செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்ல உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். MBBS இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள், பிரமாண பத்திரங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் BS நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் இதில் விரிவாக இடம்பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சினையை உன்னிப்பாக தினசரி ஆராயும் என்றும் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நீட் விவகார பிரச்சினை 5வது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முற்பட்டபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதோடு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அவை அலுவல்கள் நடக்க ஒத்துழைக்க அவைத்தலைவர் விடுத்த வேண்டுகோளை யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை முதலில் நண்பகல் வரையில் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே தயாராக இருந்ததாக கூறினார். காங்கிரஸ் கட்சி விதிக்கும் சில நிபந்தனைகளின் காரணமாக இந்த விவாதத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்பிரச்சினையில் அர்த்தமுள்ள விவாதம் தேவை என்பதே அனைத்து உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த உணர்வு என்றும் குறிப்பிட்டார். நீட் விவகாரத்தில் கடுமையான சட்டம் இயற்றப்படும் என்று பிரதமர் உறுதி அளித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் விவாதம் கோரியிருப்பதையும் எடுத்துரைத்தார். விவாதத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் ஈடுபட்டால் அது நாட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்தியை வழங்காது என்றும் கூறினார். இன்று நடைபெறவுள்ள மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இவ்விவகாரம் தொடர்பாக கடும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதோடு வலுவான சட்டம் இயற்றப்படும் என்றும் திரு ரிஜிஜு குறிப்பிட்டார். எனவே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது கட்சி உறுப்பினர்களை அவை நடவடிக்கைகளில்

0: பங்கேற்க அறிவுறுத்தினால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதோடு ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வழி ஏற்படும் என்றார். அவை நடத்தும் அலுவலர் திரு ஜெகதாம்பிகா பால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை கூறினார். ஆனால் அமளி தொடரவே மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இரு அவைகளிலும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி கார்கில் போரில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக போராட்டம் மேற்கொள்ளும் மாணாக்கரிடம் அமைச்சரை பதவி நீக்குவது உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் இருப்பதாக குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவிற்கான பொறுப்பை ஏற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திருமதி டிம்பிள் யாதவ் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு கடுமையான சட்டம் கொண்டுவரும் என்ற மத்திய அரசின் உத்தேச முடிவு குறித்து கூறிய அவர், மத்திய அரசு அதில் தெரிவித்துள்ள அம்சங்களை பொறுத்து அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றார். இதனிடையே இந்த நீட் விவகாரத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வரவேற்றுள்ளார். வழக்குகள் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு இளையோருக்கு விரைந்து நீதி கிடைக்க இது வழிகோலும் என்றார். இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி உறுப்பினர்கள் திரு ஜெகதாம்பிகா பால், திரு ராகுல் சின்ஹா, திரு சசாங்க் மணி ஆகியோர் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளை வரவேற்றதோடு குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றனர். இது தொடர்பான பிரதமரின் வீடியோ பதிவை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள், வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரிவான மசோதா கொண்டுவரப்பட இருப்பதையும் சுட்டிக்காட்டினர். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி இடையூறு விளைவிப்பதாகவும் அவர்கள் குறை கூறினர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரொமேனியாவின் புசாரெஸ்ட் நகரில் அந்நாட்டு பிரதமர் இலி போலோஜன் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர், பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதை எடுத்துரைத்தார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நிக்குசர் டானனுடன் இணைந்து இந்திய ரொமேனிய வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகஸ்ட் முதல் வாரம் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அம்மாநில முதலமைச்சரிடம் மேகதாது விவகாரம், காவிரியிலிருந்து தமிழகத்திற்குரிய நீரை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு மாதிரி வகுப்பறைகள் அமைக்கும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முனைவர் குமார் கூறியிருக்கிறார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதிநிலை அறிக்கையில் இது தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார்.
2: குழந்தைங்களுக்கு இப்ப முதல்ல தேவை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்மார்ட் கிளாஸ்க்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம சப்ளை பண்ணி அவங்களையும் நல்லா ஊக்குவிச்சு தமிழ்நாட்டில் திருச்சி, கோயம்புத்தூர், நம்ம சென்னை அந்த மாதிரி 8 டிஸ்ட்ரிக்ட் நல்லபடியாக செஞ்சாலும் 16 டிஸ்ட்ரிக்டாக நம்ம மாற்றி காமிச்சோம்னா ஜிடிபி க்ரோத் ஆஃப் கண்ட்ரி வில் இன்க்ரீஸ். வேஸ்ட் டிஸ்போசல் எடுத்திங்கனாக்கா அதையும் வந்து எப்படி நம்ம பயோகேஸாக மாற்ற முடியுமா, என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும், எந்த இடத்துல எப்படி பண்ணால் நல்லபடியாக இருக்குன்றதையும் பார்க்கணும், அதையும் நம்ம பார்த்துருக்கோம்.
0: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி மாணாக்கருக்கான நினைவாற்றல் பயிற்சி முகாமை மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார். மாணாக்கர் கல்வியுடன் நல் ஒழுக்கத்தை பேணி வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறுவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் 70,485 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: ஓசூரில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வருகின்ற 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தினசரி கருத்தரங்குகள், புத்தக விற்பனைகள் நடைபெறவுள்ளது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 100,000+ புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தினசரி அறிஞர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் தந்தை மகன் உட்பட்ட

0: அணைகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்ட பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தடகள வீரர்களின் திறனும் அர்ப்பணிப்பும் எண்ணற்ற இளையோருக்கு உத்வேகமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். ஃபிடே சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக விஸ்வநாதன் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்லவுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி.
2: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
3: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
3: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
2: வீதி நாடகம்,
3: நாட்டிய நாடகம்,
2: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
3: மாயாஜாலம்,
2: புராண கதைகள்,
3: பொம்மலாட்டம்,
2: தோல்பாவை கூத்து
3: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
3: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
2: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
3: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
2: தொடர்புக்கு
3: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600-005.
2: தொலைபேசி எண் 044-2951-5449.
3: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
2: 30ஆம் தேதி,
3: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
2: 5ஆம் தேதி.
4: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: தொடர்ந்து ஷடாப் ஃபரிட்டி சின்மயி பாடிய பாடல் படம் திருமணம் எனும் நிக்கா.

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஒடிய மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கே.சி. பாணிகிரகி அவர்கள், இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனு நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பவர் அக்ஷய் குமார் மோகந்தி. சரி, இப்ப பாடலை எழுதிப்போமா?
1: ডাকিবি তুমকু তুমি যে সর্বনাম
0: இது பல்லவி. இப்ப முதல் சரணம்.
2: আলোক তুমকু তুমি যে বেড়িছ কোটি বিশ্বর
1: সবুরি ভিতরে বাহারে
2: তুমি যে বেড়িছ কোটি বিশ্বর সবুরি ভিতরে বাহারে
0: இதுவரைக்கு நீங்க எழுதிக்கிட்டது முதல் சரணம். இனி இரண்டாவது சரணம்.
2: லுஹ ஹோயி துமே ঝরি পড়া পড়া কেতে নয়নর কোণরু
1: লুহ হোই তুমে
2: ঝরি পড়া পড়া কেতে নয়নর কোণরু হস হোই পুণি
1: ফুল পরি ফুট
2: কেতে যে নরম অধরু হস হোই পুণি ফুল পরি ফুট কেতে যে নরম অধরু
1: কেউ নাম ধরি
2: ডাকিবি তুমকু তুমি যে সর্বনাম
0: பாடல முழுசா எழுதி முடிச்சாச்சு. ஆறு அக்ஷரம் கொண்ட தாத்ரா தாளத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பாடல். இப்ப எப்படி பாடுறதுன்னு கத்துப்போமா?
3: 1 2 3 4

0: நல்ல பாட்டை கத்துக்கிட்டீங்க. இப்ப ஒரு முறை முழு பாடலையும் இசைக்கருவிகளோட சேர்ந்து பாடி பார்ப்போமா?
1: 1 2 3 4

0: சப்பாஷ் குழந்தைகளே, என்ன ஒரு அருமையான பாடல். நீங்களும் அதை ஸ்ரத்தையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடினீங்க. உங்களோட ஒருமித்த குரல்ல சேர்ந்து செய்யல இந்த பாட்டை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? இசைக்கு மொழி பேதமே இல்லைங்கிறது உண்மைதான? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டீர்கள். இடம்பெற்றது ஒடிய மொழி பாடல். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள். இசையமைத்தவர் அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள்.
2: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
2: ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27

0: தேதி திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
1: ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
0: ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
1: ஜூலை 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
0: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31ஆம் தேதி

0: ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை.
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், தேவாடா, மேல்பவானி, அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குடலூர் பசார், மேல்கூடலூர், பார்வுட், உப்பாசி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி ஆகிய இடங்களில் பெய்த மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையம், வேலூர் ஆகிய இடங்களில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை வேலூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், திருநெல்வேலி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால், புதுச்சேரி பகுதிகளில் காணப்படும் வாய்ப்புண்டு. 26ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதி, கடலூர் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான்,

0: டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.
1: மீண்டும் மனதின் குரல் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி, ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:29. குறளமுதம்

மனைவியிடத்தில் அடிமை கொண்டு அலையும் ஆண்மையின்மை நல்லவர் நடுவில் செல்லும் போதெல்லாம் வெட்கப்படும்படி செய்துவிடும். குறள் எண் 903, அதிகாரம் பெண்வழிச் சேரல்.

0: மனைவியிடத்தில் அடிமை கொண்டு அலையும் ஆண்மையின்மை நல்லவர் நடுவில் செல்லும் போதெல்லாம் வெட்கப்படும்படி செய்துவிடும். குறள் எண் 903 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: இசையோடு பொருளோடு குறள் அமுதம் பருகி மகிழ்ந்தோம். நேரம் 5:30. திரைகானம் துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது யூத் படப்பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் திரைக்கானத்திற்கு துவக்கமாக நாம் ரசித்தது யூத் படப்பாடல். இனி உன்னை நினைத்து, உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: நான் பந்தல் வகை தான் நிறைய பண்ணுவேன். ஒரு சிலருங்க வந்து கத்திரி செடி நடுவாங்க சார். இப்போதைக்கு புடஞ்செடி இருக்கு, காய் போயிங்குது, கோகை போயிங்குது. புடலங்காய் இருக்குன்னா பெருசு சின்னதுன்ற லெவலில் பிரிக்கணும். அதில் அப்படிலாம் கிடையாது சார், அப்படியே அறுக்கணும். அப்படியே அறுத்தா காக்களை பிடிச்சி அப்படியே தச்சு அப்படியே அனுப்பலாம். வேறு காய்கள்லாம் ரக மாதிரியே பிரிக்கணும், இதில் அது போல் இருக்காது. பந்தல் செடி வந்து கோவக்காவுக்கு மட்டும்தான் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் தேவை. மிச்சம் இந்த புடஞ்செடி சொரக்காலாம் நாங்கள் சொந்த ஆளை பார்த்து அறுத்துருவோம்.
0: காய்கறி சாகுபடி அனுபவங்கள் பற்றி செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைக்காலத்தில் இனி உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல் படம் பூவே உனக்காக.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 தேதி திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 தேதி செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல்

0: ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை.
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: நேரம் 5:46:45. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் இனி மனோ சுனந்தா குரல்களில் சூரிய வம்சம் படப்பாடல்.

0: நேயர்கள் இதுவரை திரைகானம் கேட்டு ரசித்தீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

பகிர்ந்து கொள்கிறார் செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்கள். மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். இரவு 8:05-8:30 திரைக்காணம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 6:01. நேர்களை, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றும் நாளையும் ஒளிவுலா வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரை கானம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். காய்கறி சாகுபடி அனுபவங்கள்.

0: மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2ஆம் பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்போர் ஆர் ஸ்ரீஜா, எஸ் சோமசுந்தரி, கே அஸ்ஃபியா ஃபாத்திமா, ஆர் பூஜா, ஐ கவியரசி, எஸ் சுமதி ஆகியோர். தொடர்ந்து பெண்களின் புதிய பயணம் உரை வழங்குபவர் ஆர் ராகபவித்ரா. இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு உரை வழங்குபவர் எஸ் பூஜா. நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் எஸ் சங்கரி அவர்களின் பாட்டு, எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பான மகப்பேறு இயக்கம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகள் உரை சித்திரம், எழுதியவர் வி நந்தினி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி வானிலை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்யக்கூடும். குறைந்தள வெப்பநிலை 27°C, அதிகள வெப்பநிலை 37°C ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 36.3°C, குறைந்தளவு 28.4°C, இயல்பை விட 1.8° அதிகம். பதிவான ஈரப்பதம் 77%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 37.4°C, இயல்பை விட 1.8° அதிகம். குறைந்தளவு 28.8°C, பதிவான ஈரப்பதம் 61%. வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. The Union Cabinet today approved a draft bill to set up fast-track courts and to ensure stricter punishment in cases of paper leaks and exam malpractices. The Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi at the Parliament House complex approved the draft bill. Sources told Akashvani News that the proposed legislation is expected to be introduced in the Parliament next week. In a video message yesterday, Prime Minister Modi had announced regarding bringing a bill with provisions for strong action in cases of paper leaks will be introduced in the Parliament. Union Ministers J.P. Nadda and Dr. Jitendra Singh today met the CJP delegation in New Delhi. Talking to media after the meeting, Mr. Nadda said they gave patient hearing to the demands of the CJP regarding reforms in the examination system. Mr. Nadda said that the CJP had put forth 3 main demands and also suggested some reforms to curb examination paper leak. Mr. Nadda added that the government will hold another round of discussion with the delegation tomorrow.
2: The meeting lasted for nearly 2 hours. I, along with Union Minister Jitendra Singh, participated in the discussion. The discussions were held in a cordial atmosphere and various issues were discussed from every perspective. Their proposal was also discussed.
1: Spokesperson of the CJP, Ashutosh Ranka, who was part of the CJP delegation, claimed that the government has in principle agreed to 2 of their demands.
3: There is an in principle agreement on compensation and legal cases. It is positive.
1: Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju today said that Prime Minister Narendra Modi has emphasized that there should be no delay in bringing a stringent bill to prevent malpractices in examinations. Talking to reporters at the Parliament premises, Mr. Rijiju said the country also wants the same and there should be no obstruction to the passage of the bill. Mr. Rijiju said the government is taking important steps to safeguard the future of students. He added that if the opposition creates hurdles in parliamentary discussions on the issue, it will have to face the anger of the country's youth. The Cabinet Committee on Economic Affairs has approved 3rd and 4th rail line of Bellary-Guntakal section in Karnataka and Andhra Pradesh with a total cost of 1,264 crore rupees. It will increase the existing network of the Indian Railways by about 46 kilometers. Briefing media in New Delhi this afternoon, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said it will improve connectivity between Andhra Pradesh and Karnataka. He also informed

0: சோதிடர் அப்போதுதான் மாலை வேளை பூஜைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இவனை பார்த்ததும்,
1: வாப்பனே, வானர்குலத்து வல்லத்தரகன் தானே என்றார்.
0: ஆம் சோதிடரே, உம் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் உம்முடைய ஞாபக சக்தி பிரமாதம் என்றான் வந்தியத்தேவன்.
1: தம்பி, ஜோதிட சாஸ்திரம் பயில்வதற்கு ஞாபக சக்தி மிக அவசியம். கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசைகள், புக்திகள், யோகங்கள் இவை லட்சம் விதமான சேர்க்கை உள்ளவை. அவ்வளவையும் மனதில் வைத்துக்கொண்டு வருஷம், மாதம், நாள், நாழிகை, வினாடி ஒரு வினாடியில் நூறில் ஒரு பங்கு நேரம் இவ்வளவையும் கணக்கிட்டு பார்த்தல்லவா சொல்ல வேண்டும்? போகட்டும், என் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் என்றாயே, அதன் பொருள் என்ன? நான் உனக்கு சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லையோ?
0: அதையும் உங்கள் ஜோசியத்திலேயே கண்டுபிடித்துக் கொள்ள வழி இல்லையா?
1: உண்டுண்டோ, ஜோசியத்தினாலும் கண்டுபிடிக்கலாம், ஊகத்தினாலும் கண்டுபிடிக்கலாம். உனக்கு நான் கூறியவை பலித்துத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ திரும்பவும் இந்த குடிசைக்குள் வருவாயா?
0: ஆமாம் ஆமாம், உம்முடைய சோதிடம் பலிக்கத்தான் செய்தது.
1: அப்படி சொல்லு, எந்த விதத்தில் பலித்தது அப்பனே?
0: நீர் எனக்கு சொன்னது அப்படியே பலித்தது. நீ போகிற காரியம் நடந்தால் நடக்கும், நடக்காவிட்டால் நடக்காது என்றீர். அந்தப்படியே நடந்தது. நடந்தது என்று நான் சொல்வது கூட பிசகு. என்னை கண்ட உடனேயே ஓட்டம் பிடித்து ஓடிற்று.
1: தம்பி, நீ பெரிய வேடிக்கைக்காரனாயிருக்கிறாய்.
0: உண்மையான வார்த்தை. நான் வேடிக்கைக்காரன்தான், அத்துடன் கொஞ்சம் கோபக்காரன்.
1: இந்த குடிசைக்குள் வரும்போது கோபத்தை வெளியில் மூட்டை கட்டி வைத்து விட்டு வர வேண்டும்.
0: அப்படி செய்யலாம் என்றுதான் பார்த்தேன். ஆனால் உம்முடைய சீடனை வீட்டு வாசலில் காணவில்லை. கோப மூட்டையை திண்ணையில் வைத்தால் யாராவது அடித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்கிறது என்று உள்ளே கொண்டு வந்து விட்டேன். உம்முடைய சீடன் எங்கே சோதிடரே? போன தடவை அவன் என்னை வாசலில் தடுத்து நிறுத்த பார்த்தது அப்படியே நினைவில் இருக்கிறது.
1: இன்றைக்கு ஐப்பசி அம்மாவாசை அல்லவா, அதற்காக அவன் கொள்ளிடக்கரைக்கு போயிருப்பன்.
0: அமாவாசைக்கும் கொள்ளிடக்கரைக்கும் என்ன சம்பந்தம்?
1: கொள்ளிடக்கரையில் காலாமுகர்களின் மகாசங்கம் இன்று நடைபெறுகிறது. என் சீடன் காலாமுகத்தைச் சேர்

0: ஆண்டவன்.
1: சோதிடரே, நான் சைவ மதத்தையே விட்டுவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: விட்டுவிட்டு
1: உமது சிநேகிதர் ஆழ்வார்க்கடியார் நம்பி இருக்கிறாரே,
0: திருமலையை சொல்லுகிறாயாக்கும்.
1: ஆம், அவரிடம் தீட்சை பெற்று உடம்பெல்லாம் நாமத்தை போட்டுக்கொண்டு வீர வைஷ்ணவனாகிவிடலாம் என்று உத்தேசிக்கிறேன்.
0: அது ஏன் அப்படி?
1: காலாமுகச் செய்வர்கள் சிலரை பார்த்தேன், இங்கே வருகிற வழியிலே கூட பார்த்தேன். அவர்களையும் அவர்கள் வைத்திருக்கும் மண்டை ஓடுகளையும் பார்த்த பிறகு சைவத்தை விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது.
0: தம்பி, இத்தனையோ போர்க்களங்களை பார்த்திருக்கும் உனக்கு மண்டை ஓடுகளைக் கண்டு என்ன பயம்?
1: பயம் ஒன்றுமில்லை, அருவறுப்புத்தான். போர்க்களத்தில் பகைவர்களை கொல்வதற்கும் மண்டை ஓடுகளை மாலையாக போட்டுக் கொள்வதற்கும் என்ன சம்பந்தம்?
0: உன்னுடைய எஜமானர் ஆதித்த கரிகாலர் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து ஊர்வலம் விடவில்லையா?
1: அவர் ஏதோ சபதம் செய்திருந்தபடியால் அவ்விதம் செய்தார். அதற்காக பிறகு எவ்வளவோ வருத்தப்பட்டார். அவர் கூட மண்டை ஓட்டை மாலையாக போட்டுக் கொள்ளவில்லையே, கையிலும் எடுத்துக்கொண்டு திரியவில்லையே. காலாமுகர்கள் எதற்காக இப்படி செய்கிறார்கள்?
0: வாழ்க்கை அனிச்சியம் என்பதை மறந்து விடாமல் இருப்பதற்காக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். நீயும் நானும் திருநூறு பூசிக்கொள்கிறோமே, அது மட்டும் என்ன? இந்த மனித உடம்பு நிலையானது அல்ல, ஒரு நாள் சாம்பலாக போகிறது என்பதை மறந்து விடாமல் இருப்பதற்காகத்தானே திருநீர் பூசிக்கொள்கிறோம்.
1: மனித தேகம் அனித்தியம் என்பது சரிதான். இது எரிந்து சாம்பலாகும் அல்லது மண்ணோடு மண்ணாகும். சிவபெருமானுடைய திருமேனி அப்படி அல்லவே? பரமசிவன் ஏன் கையில் மண்டை ஓட்டை வைத்திருக்கிறார்?
0: தம்பி, சிவபெருமானுடைய கையில் உள்ள மண்டை ஓடு ஆணவத்தை குறிக்கிறது. ஆணவத்தை வென்றால் ஆனந்த நிலை ஏற்படும் என்பதை காட்டுகிறது. சிவபெருமான் கையில் மண்டை ஓட்டுடன் அனந்த நடனம் செய்கிறார் அல்லவா?
1: மண்டை ஓடு எப்படி ஆணவத்தை குறிக்கும்? எனக்கு தெரியவில்லையே.
0: உனக்கு தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது தம்பி. மண்டை ஓடு ஆணவத்தை குறிப்பது எப்படி என்பதை மட்டும் இப்போது தெரிந்து கொள். பிரம்மதேவனும் திருமாலும் ஒரு சமயம் கர்வம் கொண்டார்கள். நான் பெரியவன், நான் பெரியவன் என்று சண்டையிட்டார்கள். சிவன் அவர்களுக்கு நடுவில் வந்தார். என்னுடைய சிரசை ஒருவரும் என்னுடைய பாதத்தை ஒருவரும் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், யார் பார்த்துவிட்டு முதலில் வருகிறாரோ அவர்தான் உங்களில் பெரியவர் என்றார். மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு சிவனுடைய பாதங்களை பார்ப்பதற்காக பூமியை குடைந்து கொண்டு சென்றார். பிரம்மா அன்னப்பறவையின் உருக்கொண்டு வானத்தில் பறந்து சென்றார். திருமால் திரும்பி வந்து சிவனுடைய அடியை காண முடியவில்லை என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். பிரம்மா திரும்பி வந்து சிவனுடைய முடியை பார்த்துவிட்டதாக பொய் சொன்னார். அப்போது சிவன் பிரம்மாவுக்கு இருந்த 5 தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்து அவரை தண்டித்தார். ஆணவம் காரணமாக பிரம்மா சண்டையிட்டு பொய் சொன்னபடியால் அவருடைய தலை ஆணவத்துக்கு சின்னமாயிற்று.
1: வந்தியத்தேவன் எதையோ நினைத்துக் கொண்டவன் போல இடி இடி என்று சிரித்தான்.
0: என்னத்தை கண்டு இப்படி சிரிக்கிற தம்பி?
1: ஒன்றையும் கண்டு சிரிக்கவில்லை, ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது, அதனால் சிரித்தேன்.
0: அது என்ன விஷயம்?
1: ரகசியம் ஒன்றுமில்லையே. ரகசியம் என்ன? பிரம்மாவை தண்டித்தது போல என்னையும் தண்டிப்பதாயிருந்தால் குறைந்தபட்சம் 10,000 தலையாவது எனக்கு இருந்தால்தான் சரிக்கட்டி வரும். அதை எண்ணித்தான் சிரித்தேன்.
0: அத்தனை பொய்கள் சொல்லுகிறார்கோ?
1: ஆம் சோதிடரே, அது என் ஜாதக விசேஷம் போல இருக்கிறது. பொன்னியின் செல்வரை சந்தித்த பிறகு உண்மையே சொல்வதென்று தீர்மானித்திருந்தேன். ஒரு தடவை ஒரு முக்கியமான உண்மையையும் சொன்னேன். அதை கேட்டவர்கள் நகைத்தார்கள், ஒருவரும் நம்பவில்லை.
0: ஆம் தம்பி, காலம் அப்படி கெட்டு போய்விட்டது.
2: இந்த நாளில் பொய்யையே ஜனங்கள் நம்புவதில்லை, உண்மையை எப்படி நம்ப போகிறார்கள்?
1: உம்முடைய சோதிடத்தின் கதியும் அப்படித்தானாக்கும்.
3: சோதிடர, இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி நீர் கூறியது நினைவிருக்கிறதா?
1: வானத்திலே வடதிசை அடிவாரத்தில் நிலைத்து நின்று ஒளிரும் துருவ நட்சத்திரம் போன்றவர் பொன்னியின் செல்வர் என்று நீர் சொல்லவில்லையா?
0: சொன்னேன். அதனால் என்ன?
1: அவரை பற்றிய செய்தியை நீர் கேள்விப்படவில்லையா?
0: கேள்விப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நாடு நகரமெல்லாம் அதே பேச்சாகத்தானே இருக்கிறது.
1: துருவ நட்சத்திரம் கடலில் மூழ்கிவிட்டதென்று நீர் கேள்விப்பட்டதுண்டா?
0: துருவ நட்சத்திரம் கடலில் மூழ்காதே, ஆனால் அந்த நிலை குலையா நட்சத்திரத்தையும் மேகங்கள் சில சமயம் மறைக்கலாம் அல்லவா? இன்றைக்கு கூட வடதிசையில் மேகங்கள் குமுறுகின்றன. இன்று இரவு நீ எவ்வளவு முயன்றாலும் துருவ நட்சத்திரத்தை காண முடியாதே.

0: அதனால் அந்த நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுமே.
1: அப்படியா சொல்லுகிறீர்? பொன்னியின் செல்வரை பற்றிய உண்மையான செய்தி ஏதாவது உமக்கு தெரியுமா?
0: எனக்கு எப்படிப்பா தெரியும்? நீதான் அவருடன் கடைசியாக கடலில் குடித்தாய் என்று பேச்சாயிருக்கிறது. தெரிந்திருந்தால் உனக்கல்லவா தெரிந்திருக்க வேண்டும்? உன்னை கேட்கலாம் என்று எண்ணி இருந்தேன்.
1: வந்தியத்தேவன் பேச்சை மாற்ற விரும்பி, சோதிடரே, வால் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது என்று வினவினான்.
0: மிக மிக நீளமாக பின்னிரவு நேரங்களில் தெரிகிறது. இனிமேல் நீளம் குறைய வேண்டியதுதான். தூமகேட்டுவினால் விபத்து ஏதும் ஏற்படுவதாயிருந்தால் அதிசீக்கிரத்தில் அது ஏற்பட்டாக வேண்டும். கடவுளே, ராஜகுலத்தில் யாருக்கு என்ன நேரிடுமோ என்னவோ
1: என்றார் சோதிடர். வந்தியத்தேவனுடைய உள்ளம் அதிவேகமாக அங்குமிங்கும் பாய்ந்தது. தஞ்சையில் பாரிசவாயு பீடித்து படுத்த படுக்கையாயிருக்கும் சுந்தர சோழரும், நாகைப்பட்டினத்தில் நடுக்கு சுரம் வந்து கிடக்கும் பொன்னியின் செல்வரும், கடம்பூர் மாளிகையில் நந்தினியை சந்திக்கப் போகும் ஆதித்த கரிகாலரும், ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு மக்களின் கோபத்துக்கு பாத்திரமாகியிருக்கும் மதுராந்தகரும், கையில் கொலைவாளை வைத்து கொண்டு கொஞ்சும் நந்தினியும் அவனுடைய உள்ளத்தில் வரிசையாக பவனி வந்தார்கள். அதெல்லாம் போகட்டும் ஜோதிடரே, ராஜகுலத்தாரின் விஷயம் நமக்கென்னத்திற்கு? நான் இப்போது மேற்கொண்டு போகும் காரியம் எப்படி முடியும் அது சொல்லுங்கள்.
0: முன்னே உனக்கு சொன்னதைத்தான் இப்போதும் சொல்ல வேண்டியிருக்கிறதப்பனே. எத்தனையோ விபத்துக்கள் உனக்கு வரும். அவற்றையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு எதிர்பாராத உதவி கிடைக்கும்
1: என்றார் சோதிடர். இப்போது வாசலில் வந்து கொண்டிருப்பது விபத்தா உதவியா என்று வந்தியத்தேவன் எண்ணமிட்டான். ஏனென்றால் அந்த சமயம் வாசலில் ஆடவர்களின் குரல்களுடன் பெண்களின் குரல்களும் கேட்டன. இருவரும் வாசற்புறத்தை நோக்கினார்கள். மறுநிமிடம் வானதி தேவியும் அவளுடைய பாங்கியும் உள்ளே வந்தார்கள். வந்தியத்தேவன் எழுந்து நின்று மரியாதையுடன், தேவி மன்னிக்க வேண்டும், தாங்கள் இங்கே வரப்போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்றான்.
2: ஐயா, என்னிடம் ஏன் அவ்வளவு கோபம்? தங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்
1: என்ற குடும்பாளூர் இளவரசியின் தீனமான குரல் வந்தியத்தேவனை உருக்கிவிட்டது. இந்த பெண்ணிடம்தான் உண்மையில் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பூங்குழலி ஒரு கணம் அவன் மனக்கண் முன் வந்து மறைந்தாள். அவளுக்காக இந்த பெண்ணிடம் கோபம் கொள்ளுவது என்ன நியாயம்?
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: குதிரை மேலிருந்து வந்தியத்தேவன் பார்த்த பல்லக்குல வானதி இருந்தது தெரிஞ்சு போயிட்டது. இருந்தாலும் சோதிடர் வீட்டுக்குள்ளாவ வந்ததும் தனக்கே உரிய நகைச்சுவுடன், தாங்கள் இங்கே வரப்போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன்னு சொன்னான். பூங்குழலியின் காரணமா அவ மேல வந்தியத்தேவன் கோபம் கொண்டிருந்தான் அல்லவா? சூதுவாது அறியாத வானதிக்கு இதுவே வருத்தம் தந்துடுச்சு. அவளுடைய இனிய சுபாவத்தை பார்த்திருக்கிற வந்தியத்தேவனும் தான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு உணர்றான். இலங்கைக்கு போக வந்தியத்தேவன் ஆயத்தமாயிருந்த போது குந்தவையும் இந்த பெண்ணும் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு ரெண்டையும் அப்படியே சொல்லிடுறேன்னு சொன்னது நினைவு இருக்கும். ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொன்னதா மட்டும் மாத்திட வேண்டாம்னு வானதி ஒரு குழந்தைய போல கேட்டுக்கிட்டது இப்ப அவன் நினைவுக்கு வந்தது போலும். சில தொடர்களை பத்தி விரிவாக பார்ப்போம். ஐப்பசி அமாவாசை. சூரியனை மையமாக கொண்டு எல்லா கோள்களும் நீள்வட்ட பாதையிலே சுத்தி வருகின்றன அல்லவா? சந்திரன் பூமியும் சுத்தி வர்றதுனால பூமியை பொறுத்தவரை வளர்பிறை தேய்பிறை என்கிற பார்வை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கணிப்பு வசதிக்காக வானவியல் ஏற்படுத்திக்கிட்ட ராசி சக்கரத்தில் ஒன்று துலாம். ஐப்பசியில சூரியன் 30 பாகைகள் கொண்ட இந்த வீட்டில் இருப்பதாக கொள்ளப்படுகிறது. இதே துலா ராசியில சந்திரன் சூரியனுடன் இணையும் போது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில், அதாவது அந்த கோணத்தில் உள்ளதாக கொள்ளப்படுற நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது பூமியில் இருப்பவங்களுக்கு சந்திரன் கண்ணுக்கு தெரியாது. சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்களில் இது பெரும்பாலும் நிகழும். அரிதாக சித்திரை நட்சத்திரத்திலும் நிகழ்வதுண்டு. ஐப்பசி அமாவாசை இதுதான். அனித்யம், நித்தியம் நிலையானது, அனித்யம் நிலை அற்றது. அ என்கிற முன்னோட்டு எதிர்மறை பொருளை தருது. தர்மம் அதர்மம் ஆவது போல. ஆணவம் உயிரின் அறிவை மறைச்சு அறியாமையை தருவது. நான் என்கிற அகங்காரம், எனது என்கிற மமக்காரம், ரெண்டையும் உருவாக்கி பற்றை ஏற்படுத்தி பிறவி சுழற்சியில தள்ளுவது இதன் வேலை. வெளியில இந்த மாதிரி விஷயங்களை பத்தி யார் சொல்ல போறாங்க? நேரமானாலும் இங்க கொஞ்ச நேரம் இருந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆழ்வார்

0: நெருக்கடியானது ஈடு கொடுக்க உதவுமே.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்களே, இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை 6:10.
3: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: இனி ஒரு திரைப்பாடல், மாயாபஜார் படத்திலிருந்து ஆலாப் ராஜு பிரியா சுப்பிரமணியன் குரல்களில்.
4: கட கட கட கடோத்க ஜன் பர பர பர பராக்கிரமன், கட கட கட கடோத்க ஜன் பர பர.

0: மீண்டும் திரைப்பாடல்கள் 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் ஒலி உலா வரும். நேரம் 6:29. ஆகாஷ்வாணி. இனி விளம்பரங்களை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: கண்ணா, நேத்தே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்படவுள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜே நட்டா, 3 முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்தவுள்ளதாகவும் திரு ஜே நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுக்களின் போது தங்களின் முக்கிய 3 கோரிக்கைகளில் 2 மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக் கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: இப்ப நகர்ப்புறம் அதிகமாக வளர்ந்து வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 38% நகர்ப்புறங்கள் அதிகமான முறையில் இருக்குது. 2047 கிட்டத்தட்ட 50% மேல நகர்ப்புற வளர்ச்சிகள் அதிகமா இருக்கு. அப்ப அதுக்கேற்ற போல் நம்மளுடைய கட்டட வடிவமைப்புகள் செய்து தர வேண்டும். இப்ப நிறைய கோரிக்கை வச்சிங்க, அந்த கோரிக்கை முழுவதுமே எங்களுடைய துறை சார்ந்த நிர்வாகம்

0: என்று பேசி வரும் சட்டமன்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தில் மிக நல்ல அறிவிப்பு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்வதை தாவேக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற மரணங்களை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் காவல்துறை நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி காவல் மரணத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை செயல்படுத்துவதற்கான சிறப்பு அதிகாரியாக வருவாய்த்துறை செயலர் நியமிக்கப்படுவதாகவும் வரும் 31ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பயணியர் நிழற் குடையினை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை 1000 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தூய்மைப் பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள

0: போதை தடுப்பு மறுவாழ்வு மையத்தை ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே இன்று ஆய்வு செய்தார். நாகையில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்கனூரில் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ரத்திகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. சிங்கப்பூர் அணிக்கு எதிராக 2-20 வயதுக்கு உட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது. இப்போட்டிகள் பெங்களூருவில் அடுத்த மாதம் 3 மற்றும் 6 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்கள் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் மாலை 6:41. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வெண்ணை தாண்டி வருவாயா படத்திற்காக விஜய் பிரகாஷ் சூசன் பிளாஸ் பாடியிருப்பது.

நேரம் 7:20. நேர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி ஹரிணி ஸ்ரீகாந்த் குரல்களில் பார்த்திபன் கனவு படப்பாடல்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு, டெல்லி பி சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் எஸ் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராணக் கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
2: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
2: இயக்குனர், தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442415549.
2: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 30 தேதி,
2: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 5 தேதி.

மீண்டும் திரைகாணம் 8:05 நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 9:30 திருவாரூர்

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருப்பூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி. சபரீஷ்.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயிலில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம், பிரதமரின் மக்கள் வங்கி கணக்கு திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம் உள்ளிட்ட மத்திய அரசின் முக்கிய நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. திருப்பூர் கோட்டத்தில் இந்திய அஞ்சல் துறை சார்பில் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, வாடிக்கையாளர்களின் தேவைகள் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் திருப்பூர் அஞ்சல் கோட்டத்துக்குட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் 23 துவங்கி 25 வரை நடைபெறுகிறது. பெயர், முகவரி, பிறந்த தேதி திருத்தம், செல்லாத பாலிசி மீட்பு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு தேவையான ஆவணங்களுடன் பங்கேற்று பயன்பெறுமாறு அஞ்சல் கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
2: திருப்பூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் நிறுவனம் இணைந்து 18 முதல் 35 வரையிலான 10 தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு இந்த இலவச பயிற்சியை வழங்குகின்றன. குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 கால இப்பயிற்சி சென்னையில் நடைபெறும். பயிற்சியின் போது இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை தட்கோவால் வழங்கப்படும். பயிற்சி முடிந்ததும் மாத ஊதியம் ரூபாய் 18,000 முதல் 22,000 வரை பெறும் வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்படும். விரும்புவோர் www.thatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம்.
1: 2026-27 ஆண்டுக்கான காரிப் பருவத்தில் நெல், மக்காச்சோளம், சோளம், வரகு, மரவள்ளி, வெங்காயம், மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களுக்கு விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என திருப்பூர் மாவட்ட வேளாண் துறை அறிவித்துள்ளது. கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் அருகிலுள்ள சேவை மையங்கள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். பயிர்களுக்கு ஏற்ப காப்பீடு தொகை மற்றும் பதிவு இறுதி

0: தேதி மாறுபடும் நிலையில் நெல், மக்காச்சோளம், சோளம், தக்காளி உள்ளிட்ட பயிர்களுக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இறுதி தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 90 அடி உயரம் கொண்ட அமராவதி அணை மூலம் திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் சுமார் 55,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் விவசாயிகள் கோரிக்கையை அடுத்து பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவை வழங்கியதை அடுத்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் பாசன பகுதியில் நிலையில் உள்ள பயிர்களை காப்பாற்ற சிறப்பு நனைப்புக்கும் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முடிய 15 நாட்களுக்கு அமராவதி பிரதான கால்வாய் வழியாக வினாடிக்கு 440 கன அடி வீதம் மொத்தம் 570.24 மில்லியன் அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேலும் அமராவதி ஆற்றில் உள்ள 8 பழைய ராஜ வாய்க்கால்களின் மூலம் பாசன வசதி பெறும் 7,520 ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்கு வரும் 3ஆம் தேதி வரை 135 நாட்களில் 80 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு, 55 நாட்களுக்கு தண்ணீர் அடைப்பு என்ற அடிப்படையில் தகுந்த இடைவெளி விட்டு வினாடிக்கு 300 கன அடி வீதம் மொத்தம் 2,074 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அமராவதி அணையில் நீர்மட்டம் மொத்தமுள்ள 90 அடியில் 51.45 அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு 53 கன அடியாகவும் உள்ளது. திருப்பூர் மாநகராட்சியில் உணவகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நேரடியாக சுகாதார சான்றிதழ் வழங்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இ சேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இணையதளத்தில் பதிவேற்றப்படும் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே சுகாதார சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் இந்த புதிய நடைமுறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
1: திருப்பூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. சபரீஷ். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 3,030 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு ஒரு பூங்காவிற்கு 1,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்றும், இதற்கான மாநில அரசின் பங்கு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரசாயன தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கர்நாடக மாநிலம் பல்லாரி, ஆந்திர மாநிலம் குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1,264 கோடி ரூபாய் செலவில் இந்த வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த ரயில் வழித்தடங்கள் மூலம் அப்பகுதிகளின் 99 கிராமங்களைச் சேர்ந்த 700,000 பேர் பயனடைவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க

உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இத்தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சியின் இணைய பக்கத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வருவாய் 20% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் 45 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். சிறிய நகரங்கள் மற்றும் ஊரக பகுதிகளிலும் இந்த மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென சுற்றுலா காவலர் பிரிவை 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிஷா, பஞ்சாப், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், கோவா, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை கிரிமினல் குற்றமாக கருத வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசின் கட்டுமான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டாக்டர் பிம்மசாணி சந்திரசேகர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று குண்டூரில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த ஆய்வின் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு திட்ட ஒப்பந்த புள்ளிகள் செப்டம்பர் மாதம் கோரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு கட்டப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். அமராவதியின் வளர்ச்சிக்கு உதவிடும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 2வது சுற்று பேச்சுகள் நிறைவடைந்துள்ளன. புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுகளில் தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விரைவில் இறுதி செய்ய பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் சிறை கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரிஷூரில் உள்ள வியூர் மத்திய சிறைச்சாலையில் தாம் ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் அதில் பகிர்ந்துள்ளார். சிறைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். உதிப்பூர் பங்கி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாறைகள் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஐநாவின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு இணையத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் இதற்கான அறிவிப்பை ஐநா கூட்டத்தில் வெளியிட்டார். வளரும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக

0: ஆகவும் திரு ஹரீஷ் கூறினார். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டு காலம் உள்ள நிலையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். உடல்நலம் காரணமாக தாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் அந்நாட்டு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் காட்டுத்தீ பரவல் காரணமாக தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேட்ரிட் மண்டலத்தில் காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் 1,00,000 ஹெக்டேர் நிலங்கள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி, நிஹால் சரீன், அர்ஜுன் எரிகேசி, விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் செப்டம்பர் 16 தொடங்கி 27 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ராதிகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். பண்ணை செய்தி. செங்கல்பட்டு மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு ஓர் அறிவிப்பு. காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருக்கச்சூர் கிராமத்தில் கால்நடைகளில் ஆகஸ்ட் 2024 கட்டித்தோல் நோய் பாதிக்கப்பட்டிருந்தது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை கிளை நிலையங்களை அணுகி கட்டித்தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமாறு காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சில கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கிய

முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் இதனை செய்ய வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகல் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். தற்பொழுது நிலை வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமீதாக்ஷம் 1 ஏக்கருக்கு 40 கிராம் என்ற அளவில் 1 ஏக்கரில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 400 மில்லிலிட்டர் அல்லது கார்பாஃப் ஹைட்ரோக்ளோரைட் 600 கிராம் 1 ஏக்கருக்கு தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும்போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30. இப்பொழுது கேட்கலாம்.

0: என்ன கத்திரிக்காலாம் இம்புட்டு பூச்சி அடிச்சு போயிருக்கு. அடடா, மறுபடியும் மருந்து அடிக்கணும் போலையே.
1: என்ன பண்ணியக்கா, தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க?
0: வா மருதாணி, இங்க பாரு, இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் எம்புட்டு பூச்சி அடிச்சிருக்குன்னு.
1: அட ஆமா, என்னக்கா சரியா பூச்சி மருந்தெல்லாம் தெளிக்கிறது இல்லையா?
0: என்ன மருதாணி இப்படி கேட்டுப்பட்ட? வீட்டு வேலைகளை முடிச்ச கையோட தோட்டத்து வேலைக்கு வந்துடுவேன். வந்ததும் செடிக்கு தண்ணி பத்தலையா, களை வந்திருக்கா, ஆடு மாடு மேஞ்சிருச்சான்னு கண்ணும் கருத்துமா பார்த்துப்பேன் புள்ள. அப்படிப்பட்டனா மருந்து தெளிக்காம இருப்பேனா?
1: அதுவும் சரிதான்
0: மருதாணி. செடிகளில் பூச்சி கட்டுப்பாட்டுக்கே வரமாட்டேங்குது புள்ள. இதனால விற்பனையும் குறையுது. என்ன செய்யறதுனே புரியல.
1: ஏங்கா, காய்கறி செடிகள்னாலே அப்படிதானே இருக்கும். நாம தான் கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்து சரியா பராமரிப்பு பண்ணணும்.
0: என்ன பராமரிப்பு பண்ண சொல்ற?
1: அக்கா பேசாம வேற ஏதாவது காய்கறி பயிர்களை பயிரிட வேண்டியது தானே?
0: ஆமா மருதாணி, நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: அப்ப உடனே ஆரம்பிச்சிட வேண்டியது தானே? அதை ஏன் உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க?
0: நீ சொல்றது சரிதான் புள்ள. ஆனா உடனே என்ன காய்கறிகள் பண்றது, அதை எப்படி பண்றது, இதெல்லாம் யோசிச்சாலே ஒரே குழப்பமா இருக்கு புள்ள.
1: பொன்னியக்கா, எந்த ஒரு புது விஷயத்த முயற்சி பண்ணும் போதும் நமக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருக்கும். ஆனா அதை பத்தி அனுபவம் உள்ளவங்க கிட்ட நம்ம பேசும்போது நமக்கு ஒரு வழி கிடைக்கும்.
0: நீ சொல்றது சரிதான், ஆனா அவங்க சொல்றத வச்சு நான் என்ன பண்றது?
1: புண்ணியக்கா, அனுபவங்களை அவ்வளவு குறைவா இடப்படாதீங்க. நாம எடுக்க போற முடிவுக்கும் அதை சரியான முறையில செய்யறதுக்கும் மத்த

0: அவங்களோட அனுபவமும் ஆலோசனையும் ரொம்ப முக்கியம்.
1: அது சரி, இப்ப நான் யார் சொல்றதை கேட்கணும் அதை சொல்லு முதல்ல.
0: சொல்றேங்க்கா. காய்கறி சாகுபடி அனுபவங்களை பத்தி செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவங்க சொல்லுவாங்கக்கா, அதை கேளுங்க.
2: விவசாயத்தில் என்னெல்லாம் சாகுபடி பண்ணுறீங்க?
3: வந்து காய்கறி பண்ணுறேங்க, நெல் பயிர்.
2: நெல் பயிரெலாம் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க?
3: நெல் பயிர் வந்து அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து பண்ணுறாங்க. அப்பா வந்து நெல் பயிரே தான் பண்ணியிருந்தாரு, தாத்தாவும் நெல் பயிரை தான் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் ஏற்பட்டு தான் சரி காய்கறியில் கொஞ்சம், ஆனால் கஷ்டம் அதிகம்தான் காய்கறியில். கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் பலன் இருக்குன்றதுக்காக காய்கறிகளில் கொஞ்சம் மாற்று பயிரா.
2: அதனால் வருமானம் கொஞ்சம் அதிகமாகும்.
3: ஆமாம் சார்,
2: காய்கறி பயிர்.
3: ஆமாம்.
2: காய்கறி பயிர் என்னெல்லாம் செய்கிறீங்க?
3: கோவக்காய், புடலஞ்செடி. இப்போதைக்கு புடலஞ்செடி இருக்குது, காய் போயிங்குது, கோவக்காய் போயிங்குது. பச்சை மிளகா நட போடுறப்ப நான் நாற்று ரெடியாக இருக்கு. அப்புறம் வந்து அறுவடை முடிஞ்சவொடனே சொரசடி பந்தல் போடுவேன், அதுவும் போடுவேன். புடலஞ்செடியும் பந்தல் போடுவேன்.
2: அதனால் இந்த மாதிரி பந்தல் வகை காய்கறி தான் நிறைய பண்ணுறீங்க இல்லைங்களா?
3: ஆமாம், நான் பந்தல் வகை தான் நிறைய பண்ணுவேன். ஒரு சிலருங்க வந்து கத்திரி செடி நடுவாங்க சார், எனக்கு கொஞ்சம் ஆள் பற்றாகிறதுனால நான் வந்து அதுக்கெல்லாம் ஆள் தேவை ரொம்ப. இது பந்தல் செடி வந்து கோவக்காய்க்கு மட்டும்தான் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் தேவை. மிச்சம் இந்த புடஞ்செடி சொரக்காலாம் நாங்கள் சொந்த ஆளை பார்த்து அறுத்துருவோம்.
2: நிறைய பேர் இந்த மிளகாய், கத்திரி, வெண்டை இந்த மாதிரிலாம் செய்வாங்க. நீங்கள் வந்து இந்த கொடி வகை காய்கறியாக செய்கிறதுக்கு என்ன காரணங்க?
3: கொஞ்சம் வருமானமும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஆளும் கொஞ்சம் நமக்கு கஷ்டம். வந்து பந்தல் போகிறதா மின்னு செலவு கொஞ்சம், அறுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சார், வேறு ஒன்றும் இல்லை.
2: இப்போ காலங்காலமாக புடலங்காய், பீர்க்கங்காய், பாகக்காய், சுரக்காய், பூசணி இதெல்லாம் வந்து கொடி வகை காய்கறியாக அதுதான் வந்து காலங்காலமாக பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த கோவக்காய் அப்படிங்கிறது அதை முதன்மையாக எடுத்து கோவக்காய் வந்து அதை பந்தல் அமைச்சு சாகுபடி செய்கிறதுங்கிறது இப்போ வந்து இப்போ கொஞ்சம் காலமாக தான் பண்ணலாம்.
3: ஆமாம் சார், இப்போ 15 வருஷமாக தான் சார். அதை பற்றி எங்களுக்கு தெரியாது சார். அது நாங்கள் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிருக்க சொல்ல அவர் சொன்னார் இது போல், நீங்கள் அப்போலாம் நான் புள்ளங்காய் மட்டும் தான் போட்டிருந்தோம், இந்த கோவக்காய் போட்டு பாரு நீ ஈல்டு வரும். நான் இது வந்து சின்ன சின்ன காயாக சும்மா ஒரு 1.5 இன்ச் தான் இருக்கும், அது காய் ஒரு அதிகபட்சம் 2 இன்ச்
2: பெருவரல் மாதிரி இருக்கும்.
3: ஆமாம், 2 இன்ச் தான் நீட் இருக்கும். இதை நம்மளால் அறுக்க முடியாது, அது எவ்வளோ வேலை வைத்தாலும் நம்மளால் முடியாதுன்னா போட்டு தான் பாருன்னாரு. ஒரு 20 சென்ட் தான் சார் போட்டோம் அந்த வருஷம். ஆனால் அதான் சொல்கிறேன், வெள்ளங்காலாம் நம்ம போயிட்டு ரவுண்ட் அடிச்சுன்னு வர வரையெல்லாம் ஒரு 20 சென்ட்லேயே 2 மூட்டை காயாகும். ஆனால் இது ஒரு கோப்பிலேயே 4 மூட்டை வந்துடும். பார்க்கறது சின்னக்காக ஆனால் நிறைய காய் இருக்கும்,
2: எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்,
3: எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இது இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்கும் போய் அறுத்துன்னு வரணும். இது ஒரே இடத்துலேயே அது பாட்டுன்னு அறுத்துன்னு இருக்கலாம். அதனால் அவரேஜ் நமக்கு இடக்கணக்கும் அதிகமாக வந்துடும். அது அதை விட இருக்கிற காயை விட அதிகமாக வரும்.
2: இப்போ நிறைய காய்க்கும் போது இந்த எடை வந்து கூடுதலாக வரும்.
3: ஆமாம்,
2: அந்த அளவுக்கு காய்கள் நிறைய.
3: ஆமாம், நிறைய வரும். இப்போ வந்து வேற ரகலாம் பிரிக்கணும். புடலங்காய் இருக்குதுன்னா பெருசு சின்னதுன்ற லெவலில் பிரிக்கணும். அதில் அப்படிலாம் கிடையாது சார், அப்படியே அறுக்கணும். ஆமாம், கரெக்டாக 5 நாள்கிட்ட அறுதுன்னா எதுவுமே இது இல்லை, அப்படியே அறுத்தா தாக்கில் பிடிச்சி அப்படியே தச்சு அப்படியே அனுப்பலாம். ஒன்றும் அப்படியே இருக்கும் காய் சைஸாக இருக்கும். வேறு காய்கள்லாம் ரகம் மாதிரியே பிரிக்கணும், இதில் அது போல் இருக்காது.
2: புடலங்காய்னு எடுத்துட்டாவே இப்போ நீட்டாக புடலங்காய் இருக்குது, அதுலேயே வந்து சைஸு வந்து
3: எப்பவுமே இந்த குட்டை தான் சார் போடுவோம். நீட்டு ஒரு ஏரியாவில் போடுறாங்க, திருப்பூர் பக்கம் போடுறாங்க, அது வந்து
2: பராமரிப்பு அதிகம்.
3: ஆமாம், எடுத்துன்னு போகிறதுலாம் கஷ்டம் அது. அதனால் நாங்கள் எப்பவுமே குட்டை தான் போடுவோம். அது வந்து குட்டை போட்டு இப்போ மூட்டைங்களை அனுப்பிச்சிருந்தோம். இப்போ எல்லாமே கொஞ்சம் அது மூட்டைங்களை போனால் நெசிங்கி போகுது, காய் சப்பை சப்பையாக ஒரு மாதிரி ஆகி போகுது. வாங்குறவங்களும் வீட்டுக்கார் வாங்கி வரவங்களும் பார்க்கறதுன்னு கசிங்கி போய் தான் வாங்க பண்ணுறாங்க.
2: அதனால் என்ன பண்ணுறீங்க?
3: இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காய் கமிஷன் மண்டிக்காரங்களே ட்ரே அனுப்புகிறாங்க சார். அவங்க எம்டியில் வர சொல்ல ட்ரே அதை அறிக்கிட்டு போடுவாங்க. அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே பதமாக அறுத்து தோட்டத்துலேருந்து அப்படியே அடுக்கி அப்படியே கசங்காத எடுத்து வச்சுருவோம்.
2: ட்ரேயில் அடிக்கிறவங்க?
3: ஆமாம் சார். பாவக்காயும் அப்படி தான், எதுவும் புடலங்காயும் அப்படி தான், சுரக்காயும் அப்படி தான். சுரக்காய் இன்னும் டெக்னிக்காக அதுவும் அனுப்புவோம் சார். சுரக்காய் வந்து கீரில் போடக்கூடாது, அது சும்மா அப்படி தேஞ்சிட்டாவே கீரில் ஆகிடும். அப்புறம் மறுநாள் அந்த காய் பார்த்தா கருத்துடும், அந்த கீரில் பட்ட இடம் கருத்துடும். அதனால என்ன பண்ணுவோம், கீழே ஒரு பேப்பர் போடுவோம் அந்த ட்ரேவிலே. இதுக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினு வருவோம், வாங்கினு வந்து அந்த ட்ரேவிலே பேப்பர் போட்டு அதுக்கு மேலே காயை அடிக்கிட்டு திடீர் ரெண்டாவது மேலே பேப்பர் போடுவோம், மேலே அடிப்படக்கூடாதுன்னு. அது போல் அமிச்சா தான் கூட ஒரு 2-3 5 ரூபா கூட மேலே போவோம் சார். அதில் சொரக்காயெல்லாம் தரமாக தான் அனுப்புவோம். அதிகபட்சம் ஒரு சொரக்காவை 1.5 கிலோக்குள்ளே தான் அனுப்புவோம்.
2: அது வந்து பிஞ்சாக இருக்கும்.
3: ஆமாம், பிஞ்சா டெய்லியாக இருப்போம். அதை 1-2 நாள் இருந்தால் காய் பெருசாக ஆகிடும்,
2: முத்திரும்.
3: முத்தா சார் ரேட்டு போவா சார் அது?
2: அப்படிங்களா?
3: ஆமாம்.

0: சின்ன காய்களுக்கு தான்,
1: சின்ன காயில் தான் பார்க்குறதுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே
0: ரேட் அதிகம்,
1: ரேட் அதிகமாக பெருசாக ஆயிடுச்சுன்னு வச்சு ஹோட்டலு இது போல் இதுதான் போவோம். இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தால்
0: விலை குறையும் இல்லைங்களா? பெருசாக
1: ஆயிடுச்சுன்னா விலை குறைஞ்சிடும்,
0: கிலோ கணக்கு விலை குறையும்.
1: விலை குறையும், அதனால் நாங்கள் சைஸாக சின்னதாக வறுத்து ட்ரேவலில் போட்டு அனுப்புவோம் சார்.
0: கொடிவகை காய்கறியில் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா? சுரக்காய், புடலங்காய், பாக்காய் இதெல்லாம். இந்த சாகுபடி செய்கிறதுக்கும் இந்த கோவக்காய் சாகுபடி செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்க?
1: கோவக்காய் கொஞ்சம் ரெகுலர் வருமானம் சார், வருஷம் ஃபுல்லாக வருமானம். பாவசடியெலாம் ஒரு வருஷமே வைரஸ் வருது சார். இப்போ ரெண்டு வருஷமாக நாங்கள் பாவசடி போட்டு போட்டு ஒரு ஏக்கர் கூட போடுவோம் நான் பாவசடி பந்தல். வைரஸ் வந்து பந்தல் போட்டு மேலெலாம் ஏறிடும், பந்தல் போய் திரும்புகிற சமயத்தில் அது போய் அது கொஞ்சம் பாவசடி ஒரு பத்திரம் மூணுனா தான் காயே வரும் சார். அது கோவக்காய் அப்படி கிடையாது, இந்த சைட்லேயே வந்துடும் காய்,
0: சின்ன
1: சின்னதுலேருந்தே ஆரம்பிச்சிடும் காய்.
0: ஒரு ஒன்றரை அடி வரும்போதே
1: வந்துடும். பாவசடி அப்படி கிடையாது, மேலே போய் பந்தல் ஒரு பத்திரம் அப்படியே எல்லாம் மூடணும், மூட சொல்ல தான் காய் வரும். இது பந்தல்லாம் நமக்கு நல்லா வருதுன்னு பந்தல் போட்டுருவோம் நாங்கள். பந்தல் போட்டு முனையே போயிட்டு அந்த ட்ரெயின் மேலே போய் படுறோம், அது வைரஸ் வந்துடும். இப்போ தான் ரெண்டு வருஷமாக தான் வருது சார். அது
0: புடலங்காயும் அப்படி தாங்களே,
1: புடலங்காய் வைரஸ் வரல சார், அது வரல. அதுதான் கொஞ்சம் இப்போ அப்படியே போயிங்குது, என்ன ஒன்றா கொஞ்சம் விலை கம்மியாக போகும்.
0: புடலங்காய்லாம் எப்படி ஒரு தடவை பந்தல் போட்டிங்கனாக்க எத்தனை நாள் அது அறுவடைக்கு வருங்க?
1: அது 70 நாள் 80 நாள் ஆகும் சார்.
0: எத்தனை அறுவடை பண்ணலாங்க, எவ்வளோ நாளைக்கு?
1: அது ஒரு 2 மாதம் வரைக்கும் தான் காய்க்கும் சார்.
0: அறுவடை
1: முடியுது பாருங்க, அந்த கயனியை பார்த்து போடுவோம். அது ஒரு சீசன்ல நம்ம பந்தல் போட்டு அந்த செடி வருமானத்தை எடுத்துட்டு மறுபடியும் பந்தல் பேசிட்டு தெரியும் சம்பா போக நடுவு நட்டுருவோம். இந்த கோவ செடி மட்டும் போடுற கயனி கொஞ்சம் மேலான கயனியா பார்த்து போட்டுட்டுமா, அது 2 வருஷம் 3 வருஷம் அப்படி வச்சிருக்கலாம் தோட்டத்தை.
0: இப்போ மற்ற காய்கறிகளுக்கு கொஞ்ச நாள் தான் வரும் இல்லைங்களா? 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து பந்தல் எடுக்க வேண்டியிருக்கும்.
1: ஆமாம், எடுக்கும். ஒரு சிலருங்க அந்த பந்தல்லையே மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செடியை பிடிங்கிட்டு மறுபடியும் உள்ள சின்ன வண்டி கை வண்டி இருக்குங்களா பவுடரில், அதால் ஏற ஓட்டிட்டு திரும்பி வேறு செடியை நட்டு ஏற்றலாம்.
0: அதுக்கு நாள் ஆகும், மறுபடியும் அது வளர்ந்து அது பலன்
1: கொடுக்கிறது 70 நாள் ஆகும்.
0: பலன் கொடுக்கறதுக்கு நாள் ஆகும்,
1: மறுபடியும் 70 நாள் ஆகும் வரதுக்கு.
0: அதுக்கு மேல இப்ப
1: இந்த கோவசடி போட்டு அந்த 70 நாள் கேப் வருது இல்லைங்க சார், அது வந்து நமக்கு வருமானமா கொஞ்சம் வந்துடும். அது
0: ஒரு தடவை அந்த கோவக்காய் செடி போட்டு வளர்த்து விட்டோம்னா 3 வருஷத்துக்கு அறுத்துட்டே இருக்கலாம்.
1: ஆமா,
0: வந்துட்டே இருக்கும் காய்கள் வந்து.
1: அதாவது ஃபுல் ஈல்டு வராது, ஒரு சமயம் ஃபுல் ஈல்டு வரும், அப்போ கொஞ்சம் குறையான சுத்தமாக நிற்க நிற்காது காய்.
0: ஆனால் எப்பவும் வந்துட்டு இருக்கும்,
1: எப்பவும் வந்துருக்கும். ஒரு சீசனில் அதிகமாக ஏறும், ஒரு சீசனில் கொஞ்சம் கம்மியாகும். வெயில் எவ்வளோ வருதோ
0: அந்தளவுக்கு காய்கள் உற்பத்தி அதிகமாகும்,
1: உற்பத்தி அதிகமாகும். ஆனால் விலைவாசி கொஞ்சம் குறையும்.
0: அந்த பந்தல் அமைப்புங்கும் போது அது நடனம் இல்லைங்களா? அது சார்ந்து வர்றதுக்கு, அது பிடிச்சிட்டு வர்றதுக்கு அது பக்கத்துலேயே நடனம். அது தவிர அந்த பந்தல்ங்கிறது அதை சுற்றி போடணும் இல்லைங்களா?
1: ஆமாம் சார்,
0: அதுக்கு தனியாக கும்பு நடனம்.
1: ஆமாம், தனியாக மூங்கில் நடணும், மூங்கில் நட்டு அதுதான் ஸ்டே வச்சு அது ஸ்ட்ராங் பத்துறது. அப்படியே நம்ம போட்டு இந்த கம்பியை வலிச்சு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டே வச்சு நடுவோம், அண்ணோட ஸ்டே அடிப்போம். அதே போல இப்படி ஒரு கம்பி இப்படியும் போவோம், கம்பி இப்படியும் போவோம்,
0: குறுக்க குறுக்க வரும்.
1: ஆமா, இப்படி ஒரு கம்பி போச்சுன்னா ஒரு கொம்புல வந்து இப்படியும் போவோம் இப்படியும் போவோம் கம்பி, அப்பதான் பேலன்ஸ் பிடிக்கும். அப்படி போய் ஸ்டே வச்சு
0: அந்த மூங்கில் கொம்பு பந்தலுக்கு போடுறது எத்தனை அடி இடைவெளியில போட வேண்டியிருக்குங்க?
1: அதான் சார், ஒரு குழி நம்ம 8 அடி வெட்டுறோம்ல சார், அதே அளவுக்கு கொம்பு நட்டுருவோம், பந்தல் கொம்பு, அப்பதான் தொழியாத இருக்கணும்.
0: இப்போ மேலே அந்த பந்தல் அமைப்புங்கிறது அந்த மூடாக்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா, பந்தல் அமைப்பு, அதில் என்னெல்லாம் போட்டு நீங்கள் அந்த
1: அதான் அந்த கம்பி வருது இல்லை சார், அப்புறம் இது பொட்டி வடிவாக வந்துடும். இப்போ 8 அடி 8 அடி போயிடுச்சுன்னா அப்புறம் நடுமையத்தில் கேப் இருக்கலாம் சார், மேலே பார்த்தா அந்த பொட்டிக்கு வந்து ட்வைன் பின்னல் போட்டுருவோம். 6 அடிக்கு ஒன்று
0: ஏன்னா கயிறுங்களா?
1: ஆஹா, நைலான் ட்வைன்னு வரும்,
0: நைலான் கயிறு,
1: மீன் வெள்ள ட்வைன் வரும். அது முந்தியெல்லாம் கயிறு போட்டிருந்தோம், இப்போ லைஃப் வருது,
0: நைலானில் வந்துருச்சு,
1: நைலானில் வந்துருது. இது நீ போட்டுட்டுனா கோவசரிக்கெலாம் கட் ஆகாது. அது
0: அது எவ்வளோ இடைவெளியில் இருக்கும் அந்த?
1: அது வந்து 6 அடி இல்லை 1 ஜான் போட்டுட்டு நடு மையத்துலேயும் அதே போல் பின்னல் போடணும் சார், அதுதான் கொஞ்சம் கஷ்டம் போ, பின்னல் போடுற வேலை.
0: அந்த மாதிரி போட்டு விட்டால் இது
1: கோவசரிக்கு வந்து தான் ஸ்ட்ராங்காக போடுவோம் சார்.
0: 3 வருஷம் இருக்கும்.
1: அதுதான் பொழஞ்செல்லாம் போடுறோன்னா அது வந்து ஒரு போகத்தால் முடிக்கிறோம்ல, அதனால் அதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக கூட போட்டு முடிச்சுடுவாங்க.
0: சரிங்க, இந்த மாதிரி இப்போது அந்த காய்கள் அதிகமான அளவுக்கு பிடிக்கணும், நல்ல ஒரு மகசூல் கிடைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பராமரிக்கணும்?
1: அது அதிகமாக எருவு தான் சார், தொழு உரம் தான் கொடுக்கணும்.
0: தொழு உரம், இயற்கை எரு தான்.
1: அது பூமியில் சத்து இருந்தால் தான் எந்த மருந்து போட்டாலும் வேலை செய்யும் அது.
0: சரிங்க,
1: அதனால் நிறைய நாங்கள் எருவு தான் கொட்டுவோம். அதுக்கு
0: தொழு எரு?
1: ஆமாம்,
0: மாட்டு சாணம் இருங்களா?
1: ஆமாம்.
0: என்ன எரு எப்படி மக்க வச்சு போடுவோம்?

0: மக்கனே ரூபா தான் பார்த்து வாங்கினு வருவோம். நாங்களும் வாங்கி விலை கொடுத்து தான் வாங்கினு வரோம் சார். வாங்கினு வந்து போடுவோம் சார்.
1: எப்படி குழி குழிக்கு அதை சுற்றி போடுவீங்களா?
0: ஃபஸ்ட்டு குழியில் போட்டுருவோம் சார். ஃபஸ்ட்டு அந்த கண் இது நடுறோம்ல, கட்டை நட சொல்ல குழியில் போட்டு நட்டுருவோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த தண்ணி பாயிறதுக்கோசம் பாத்தி போல் ஒரு அடிப்போம் சார். அப்படியே ஒரு கேப் விட்டு அந்த பாத்தியில் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக எருவை கொட்டிடுவோம்.
1: அது தண்ணியில் ஊறிட்டு அதுக்கு கிடச்சிடும்.
0: இப்போ வந்து 50 சென்ட்னா 3 டிராக்டர் ஃபுல்லாக தந்து கொட்டுவோம்.
1: ட்ரிப்லாம் போடுறாங்களே, சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல?
0: சொட்டு நீர் ஒன்றும் போட சொல்லிங்கிறாங்க.
1: நீங்கள் அப்படியே தான் பாய்ச்சிட்ருக்குறீங்க?
0: அப்படியே
1: கால் மாதிரி எடுத்து பாய்ச்சிட்டு.
0: ஆமாம், அப்படியே.
1: அதனால இப்போ நீர் வந்து கொடுக்கணும்.
0: தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது சார்.
1: சரிங்க.
0: அதனால அப்படியே ஃபுல்லாக தண்ணி விட்றது வெயில் சீசனில், அப்போதான் ஈல்டு அதிகமாக வருன்ட்டு.
1: சரிங்க.
0: குளிர்ச்சியாக இருக்குன்ட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி பாசிடுது.
1: எரு அப்போ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எரு போட வேண்டியிருக்குங்க? இந்த 3 வருஷம் அப்படிங்கும்போது
0: வருஷத்தில் நான் சொல்கிறதா, வருஷத்தில் 2 ட்ரிப் போடும் சார். அது
1: ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை.
0: 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு இது போல் எரு கொட்டிட்டுன்னு வச்சுக்கலாம்.
1: ஃபுல்லாக அந்த நில ஃபுல்லாகவே எரு கொட்டிடுவீங்க?
0: ஆமாம். அந்த பாத்தி அடிக்கிறேன்னா அந்த 8 அடியில் 8 அடி ஒரு செடி கேப் இருக்குதுல்லாம், 8 அடியில் 4 அடி செடி பக்கத்துலேயே பார் போல் போடுவோம். அது கேப் இருக்கும், அந்த 4 அடியில் ஃபுல்லாக எரு கொட்டிடுவோம். அப்படியே அதில் அப்படியே தண்ணி விட்டோன்னா அந்த சார் அப்படியே போகும்.
1: இது வந்து களையெல்லாம் வரும் இல்லைங்களா?
0: பில்லு இல்லாத இருக்காது சார், களை வெட்டும் சார்.
1: களை எடுத்துகிட்டு
0: தான். ஆமாம்.
1: எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை களை எடுப்பீங்க?
0: அது எப்படின்னா செடி மூடுற வரைக்கும்
1: களை நிறையா இருக்கும்.
0: ஆமாம், களை நிறைய.
1: வெயில் எந்த அளவுக்கு நிலத்தில் படுதோ அந்த அளவுக்கு களை அதிகமாக இருக்கும்.
0: களை அதிகமாக இருக்கும். அது நல்லா மூடிச்சுன்னு வச்சுங்க, பெல்ல இருக்காது, அதர் வேலையே இல்லை,
1: களை குறைஞ்சிரும்.
0: களை குறைஞ்சிடும். செடி மூடுற வரைக்கும், அந்த வெயில் படுற வரைக்கும் கண்டிப்பாக களை எடுத்து தான் ஆகணும்.
1: அதனால் இப்போ வந்து செலவுங்கிறது ஒரு தடவை தான் அதுக்கு பண்ண வேண்டியிருக்கும். அந்த பந்தல் அமைக்கிறது மட்டும் தான் அதுக்கு செலவு.
0: அமைக்கிறது மட்டும் ஒரு ட்ரிப்பு தான் சார்.
1: அதுக்கு எவ்வளோ செலவாகுங்க இந்த 50 சென்ட்டுக்கு?
0: 50 சென்ட்டுக்கு ஆகும் சார். இப்படி இருந்தால் 25-30 ரூபா வரைக்கும் வந்துடும்.
1: 25,000-30,000 வரைக்கும் செலவாகும்.
0: அது வந்து கொஞ்சம் டொயனம் கொஞ்சம் தடிப்பாக போடும் சார். ஏன்னா சாதா பந்தலை விட கொஞ்சம் டொயன் தடிப்பாக போடுவோம். அதில் கம்பி வந்து கொஞ்சம் தரமான கம்பியாக, கேஜ் கொஞ்சம் அதிகமாகின்னு வருவோம். துருப்பிடிக்காத கம்பியாக பார்த்து கூட ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். அது கிலோவுக்கு சாதா கம்பிக்கும் அந்த கம்பிக்கும்.
1: ஏன்னா ரொம்ப நாள் இருக்கணும், 3 வருஷம் இருக்கணும்.
0: அதனால் அதை பார்த்து வாங்கினு வந்து தான் போடுவோம்.
1: சுரக்காய், புடலங்காய் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பீர்க்கங்காய், பாகக்காய், இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கோவக்காயில் வந்து அந்த நோய் வர்றது, பூச்சி தாக்குறதுலாம் குறைவாக தான் இருக்கும்.
0: வைரஸ் கிடையாது சார்.
1: கிடையாது.
0: ஆமாம். இப்போ இந்த பாவ செடியில் வைரஸ் அதிகமாக தாக்குது.
1: இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. வைரஸ் நோய் இல்லை.
0: வைரஸ் இல்லை. அதே போல் கத்திரி செடியிலாம் வைரஸ் வருது.
1: அது நிறைய கத்திரினாவே நிறைய நோய்கள் வரும். பூச்சி தாக்குதல் நிறைய.
0: ஆன்செடின்ற ஒரு வைரஸ் வந்துட்டு அது வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு நாங்கள்.
1: அதனால இப்போ இந்த கோவக்காங்கிறது ஓரளவுக்கு நல்ல.
0: இப்போ கோவ செடியும் பழஞ்செடி சொரக்கா செடி எல்லாம் பந்தலில் போட்டுன்னா இருக்கும்.
1: இதெல்லாம் கொஞ்சம் நோய் குறைவு இல்லைங்களா?
0: நோயினா சாதாரண ஒரு மஞ்சள் நோய் அது போல் நோயாக இருந்தால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் மருந்து இருக்கு, பார்த்துருவாங்க, பண்ணிடலாம்.
1: நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல், இந்த புழு தாக்குதல் அதுக்குன்ட்டு நிறைய செலவு பண்ண தேவையில்லை.
0: இல்லை, பூச்சி புழு வரும் சார். ஆனால் அதுக்கேற்றப்பல நம்ம கொஞ்சம் மருந்து அடிக்கணும். கொஞ்சம் நம்ம இந்த மஞ்சள் அட்டையெல்லாம் கட்டுவோம் நான். அப்புறம் வந்து இந்த காயில் வந்து இந்த ஆடி ஆவணில் வந்து இந்த பழையனு ஒன்று தேனி போல கொலவி அது கொட்டும். ஒரே ஒரு ஊசி போல போட்டு போச்சுன்னா அந்த இட வரைக்கும் கழுவிடும் காய். ஆமாம். இங்கே வந்து வாசனை திரவை கட்டணும் இருக்குது. நம்ம கேவிக்கையில் வந்து வாங்கினே போவோம் நான். காசு கொடுத்து வாங்கி போவோம். வாங்கிட்டு போயிட்டு இது போல் பாட்டிலில் வச்சு கட்டி 2 பக்கம் தொலை போட்டுருவோம். அப்படியே அது பந்தங்களில் 4 பக்கம் அப்படி கட்டி விட்டுருன்னு வச்சுங்க. அந்த வாசம் கீழே தண்ணி வச்சுருவோம். கீழே தண்ணி வச்சுருவோம் பாட்டிலில். 2 பக்கம் தொலை போட்டுருவோம் பாட்டிலில். 2 பக்கம் வாட்டர் பாட்டிலில் 2 பக்கம் தொலை போனால் அந்த வாசனைக்கு வரும். அது வந்துட்ட உடனே அப்படியே உள்ளே போய் அந்த கட்டையில் போய் வாசனைக்கு உள்ளே ஓட்டும் அந்த தொலை வகையால். அப்புறம் அவர் டக்குன்னு தெரியும் வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணும். அந்த வகையிலேயே வரணும்னு அதுக்கு கிடையாது இல்லை. மேலுக்கு ஓட சொல்ல அது அப்படியே மோதி டக்குன்னு தண்ணியில் விழுந்துடும். கீழே தண்ணி இருக்குல்ல, அது நம்ம தோட்டக்கல்ல தான் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம்
2: என்ன பொண்ணியக்கா, காய்கறி சாகுபடி அனுபவங்கள் பத்தி செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தர வடிவேல் அவங்க சொன்னது பயன் தரக்கூடியதா இருந்ததா?
3: ரொம்ப சிறப்பா இருந்துச்சு புள்ள. காய்கறி சாகுபடியில இவரோட அனுபவம் எதிர்காலத்துல எனக்கு மிகவும் பயன் தரக்கூடியதா இருக்கும். அதுவும் கொடி வகை காய்கறிகள் பத்தி சொன்னாரு பாரு, அது ரொம்பவே அற்புதம் போ. அது என்னோட ஆர்வத்தை இன்னும் அதிகரிச்சிச்சுன்னா பாரு.
2: ரொம்ப நல்லதுக்கா. இப்படிதான் நாம காலத்துக்கு ஏத்தா போல மாறிக்கணும், இல்லைன்னா நம்ம

0: முயற்சிக்கு எப்படி பலன் கிடைக்கும்?
1: சரியா சொன்ன மருதாணி, இனிமே புது புது விஷயங்களை செய்யறதுக்கு நான் யோசிக்கவும் மாட்டேன், தயங்கவும் மாட்டேன்.
0: சரிக்கா, அப்ப நானும் புறப்படுறேன். பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் விட்டுருப்பாங்க, இந்நேரம் அவங்க பெரியப்பா வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன்க்கா.
1: சரி புள்ள, போயிட்டு வா. மற்ற விஷயங்களை நாளைக்கு பேசிப்போம்.

பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும். பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும். பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும். பூச்சி எதிர்க்கும் ரகங்கள்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டினை அறிந்து கொள்ளலாம். உலக அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவுச் சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல்நலக்கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புதுயுகத்தின் தேவையாகும். மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டிகளை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன. இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்கவும் உதவுகிறது. இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம். இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மீன் தலை, குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்துக் கொள்ளலாம். மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்து விட வேண்டும். இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 5 கிலோ மீன் கழிவு எடுத்துக்கொண்டால் 5 கிலோ கரும்பு சர்க்கரை

சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும். பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு, அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும். பின்பு இதை மூடி அல்லது பருத்தி துணியை கொண்டு இறுக்க மூடி வைத்து விட வேண்டும். இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும். பிறகு இந்த கலவியை 15 நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும். அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்துக் கொள்ளலாம். தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்கக்கூடாது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை 6 மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம். முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் முறைகள்: இந்த 2 பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம். அனைத்து வகையான பயிர்களுக்கும் 2% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 20 மில்லி லிட்டர் மீன் அமிலம் அல்லது முட்டை அமில கரைசலை எடுத்துக்கொண்டு 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு ஒருமுறை தெளிப்பதனால் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம். இந்த 2 பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் மண்ணிற்கு அளிக்கலாம். 1 ஏக்கர் நிலத்திற்கு 20 லிட்டர் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவோ பாத்தி நீர் பாசனத்தின் வழியாகவோ மண்ணில் இடலாம். பல்லாண்டு பயிர்களான தென்னை மற்றும் பாக்கு போன்ற மரங்களுக்கு 1 மரத்திற்கு 300 மில்லி என்ற விகிதத்தில் அளிக்கலாம். இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை இலை வழியாகவோ அல்லது சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவோ கொடுக்கும் பொழுது மற்ற ரசாயன பூச்சிக்கொல்லிகளுடனோ அல்லது செயற்கை உரங்களுடனோ கலந்து பயன்படுத்தக்கூடாது. இதை தெளிக்கும் பொழுது மற்ற அங்கக இலை வழி தெளிப்பான்களை பயன்படுத்தியிருந்தால் 15 நாட்கள் இடைவெளி கொடுத்து அடுத்த பயிர் வளர்ச்சி ஊக்கியை தெளிக்க வேண்டும். அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும். அங்கக இடுபொருட்களான 3G கரைசல் மற்றும் 5 இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். இந்த பூச்சி விரட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும். மேலும் பயிர்களில் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்கும். எனவே நன்மை செய்யும் சிலந்து இனங்கள், தேனீக்கள், ஊன் உண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற உயிரினங்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. இதனை அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். 3G கரைசல் தயாரிப்பதற்கு 3 வகையான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய் மற்றும் பூண்டை சம விகிதத்தில் எடுத்து தண்ணீர் சேர்க்காமல் சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை சேர்க்க வேண்டும். அதாவது இந்த இடுபொருட்களை தலா 1 கிலோ என்ற அளவில் எடுத்துக்கொண்டால் இதனுடன் 6 லிட்டர் அளவு நாட்டு மாட்டு கோமியத்தை சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். அதனை பிறகு ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றி நன்கு கலந்து மூடி வைக்க வேண்டும். இதனுடன் தண்ணீர் சேர்க்க கூடாது. இதனை 15 முதல் 20 நாட்களுக்கு நொதிக்க வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளைகளில் இதன் மூடியை திறந்து நன்கு கலக்கிவிட வேண்டும். பிறகு இந்த கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு சேமித்து வைக்கும் பொழுது அதில் சேகரிக்கப்படும் வாயுக்களை 2 நாட்களுக்கு ஒரு முறை கொள்கலனின் மூடியை திறந்து வெளியேற்றிய பின்னர் மூட வேண்டும். இந்த கரைசலை அனைத்து வகையான பயிர்களுக்கும் 5% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி என்ற அளவில் இந்த 3G கரைசலை கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு ஒருமுறை தெளிப்பதனால் பயிர்களை பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம். இந்த 3G கரைசலுடன் ரசாயன பூச்சி மருந்துகளை கலந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த கரைசலின் முழு பலனை அடைய பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக இதனை பயன்படுத்த வேண்டும். 5 இலை கரைசலானது பூச்சி விரட்டியாக செயல்பட்டு பயிர்களை பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது. இக்கரைசலை தயாரிக்க 5 வகையான இலைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் வேப்ப இலை, ஊமத்தை, நொச்சி, எருக்கு மற்றும் சோற்றுக்கற்றாழை ஆகியவற்றை சம அளவில் எடுத்து கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும். இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை கலக்க வேண்டும். அதாவது இலைகளை தலா 1 கிலோ என்ற விகிதத்தில் எடுத்திருந்தால் 5 இலைகளும் சேர்த்து 5 கிலோ கிடைக்கும். இதனுடன் 10 லிட்டர்

0: கோமியத்தை கலந்து இக்கரைசலை 15 நாட்கள் நொதிக்க வைக்க வேண்டும். ஈக்கள் முட்டையிடுவதை தவிர்க்க கொள்கலனை எப்பொழுதும் மூடியே வைத்திருக்க வேண்டும். 15 நாட்களுக்கு பிறகு இந்த 5 இலை கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த கலவையை 10%, அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் 5 இலை கரைசலை கலந்து அனைத்து வகையான பயிர்களுக்கும் தெளித்தல் முறையில் பயன்படுத்தலாம். இந்த 5 இலை கரைசலானது பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து தடுப்பதோடு பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கம் அளிக்கிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: கலத்தல் முறையில் பயன்படுத்தலாம். இந்த ஐந்திலை கரைசலானது பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து தடுப்பதோடு பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கம் அளிக்கிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கொடிவகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் உரை வழங்குபவர் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரேமலட்சுமி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்பட உள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இத்தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நட்டா, 3 முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்த உள்ளதாகவும் திரு நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுகளின்போது தங்களின் முக்கிய 3 கோரிக்கைகளில் 2 மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தின் நகர்ப்புற வளர்ச்சி தற்போது 38% உள்ளது என்று குறிப்பிட்டார். சிங்கப்பூருக்கு இணையான வளர்ச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கோடு தவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனி குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின்போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின்போது உயிரிழந்த

0: வரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17 தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:05. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். திரைகானம் தென்காசி பட்டினம் பட பாடல் மனோ ஸ்வர்ணலதா குரல்களில்.
2: மயிலிறகே மயிலிறகே.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைக்காலத்தில் இனி வசீகரா பட பாடல் கார்த்திக் குரலில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: திரைக்காலத்தில் இனி அநேகன் படப்பாடலை ரசிக்கலாம். ஹரிஹரன், சக்தி ஸ்ரீ கோபாலன் குரல்களில்.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை

0: வெற்றிய தவ புதல்வர்கள் நாடகம்
1: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 புதன்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: நேரம் 8:49. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் இனி அனிருத் ரவிச்சந்தர் நீதி மோகன் குரல்களில் ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் நானும் ரவுடிதான்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 8:45 த ஹோம் கம்மிங் ஆஃப் எடிக்ட்ஸ், சோழர் கால செப்பேடுகளை திரும்ப பெறுவது குறித்து மூத்த வழக்கறிஞர் பி ஜெகநாத் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் ஆங்கில நிகழ்ச்சியின் முதல் பகுதி. உடன் உரையாடுபவர் பத்திரிகையாளர் ஆர். ராகப்பிரியா அவர்கள். திரைக்காணத்திற்கு நிறைவாக ஹரிச்சரன், ஸ்ரேயா கோஷல் குரல்களில் ஐ.

0: to qualify, 14th among the 16 semi-finalists. The semi-finals will be held tonight. The world-famous Bahuda Yatra of Lord Jagannath, Lord Balbhadra and Devi Subhadra was celebrated with immense spiritual fervour in the holy city of Puri in Odisha today. Millions of devotees witnessed the sacred return journey of the sibling deities from the Sri Gundicha temple to the Sri Jagannath temple amid elaborate security arrangements. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves draft bill to set up fast-track courts and stricter punishment in cases of paper leaks and exam malpractices. National Testing Agency terminates 47 officials. Union Ministers J.P. Nadda and Dr. Jitendra Singh meet CJP delegation in New Delhi. Cabinet Committee on Economic Affairs approves new rail lines in Karnataka, Andhra Pradesh and new chemical park scheme to boost industrial growth. Heavy rains continue to lash several parts of Gujarat affecting normal life. And in ISSF Shooting World Cup, Sanyam wins silver medal in women's 10-meter air pistol event in China. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் அண்ணா பல்கலைக்கழக இதழியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து இதழியல் துறையை வந்து மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதழியல் துறையை மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜெண்டர் வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். உங்களுடைய கருத்து என்ன சார்?
4: மொத்தம்லாம் வந்து ஆண்கள் தான் பத்திரிகை துறையில் அதிக பேர் இருப்பாங்க. நீங்கள் ஆண்களோட பெண்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பத்திரிகை துறையில்.
5: அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து இந்த துறையில் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க சார்?
4: ஒன்று என்னென்னா வந்து வாய்ப்புகள் வந்து பெண்களுக்கும் ஓப்பன் அப்பாக இருக்குது. மற்றபடி விமன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நிறைய படிக்கிறாங்க, பொது அறிவு நிறைய படிக்கிறாங்க. பத்திரிகை துறையில் வந்து கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவங்களும் நிறைய படிக்கிறவங்களும் தான் அதில் வந்து சிறந்து வழங்க முடியும். அதில் வந்து விமன் ஆர் பெட்டர் இன் டூயிங் இட்.
5: நிச்சயமாக சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது ஆழ்ந்த சிந்தனையோடு படிக்கிறவங்களுக்கு இதில் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு. அப்படி பார்க்குற பட்சத்தில் மாணவர்கள் வந்து மேல் படிப்புக்கு இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது?
4: மேல் படிப்புக்கு இங்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எம்ஏ கம்யூனிகேஷன், எம்எஸ்சி மல்டிமீடியா, எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். பத்திரிகைகள் வந்து சமுதாயத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துரு. அந்த தாக்கம் எப்படி ஏற்படுத்துன்னு உள்ளதை ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் இந்த மேல் படிப்புல நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
5: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. என்னன்னா இதுல ஆய்வு படிப்புகள் முதற்கொண்டு வந்து இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதை பத்தின ஒரு புரிதல் வந்து இல்லாம கூட இருந்திருக்கும். இதுல வந்து நம்ம வந்து ஆய்வு படிப்புகள் மேற்கொள்ளலாம்னு கூட இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதழியல் துறையில வந்து எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்கு? மாணவர்கள் வந்து இந்த துறையை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு சார்?
4: ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ்ஸுன்னா பிரிண்ட் மீடியா தான் ப்ரைமசி ஆகிட்டு இருந்தது. இப்போ அது வந்து ப்ரைமசின்னு சொல்ல முடியாது. இப்போ டெலிவிஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்ஸ் வந்திருக்கு, சோஷியல் மீடியா நிறைய பிரபலமாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து கன்வர்ஜன்ஸ் ஆஃப் மீடியா அதே மாதிரி தான் இது பண்ணுறாங்க. டெலிவிஷன் ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா கூட அவங்க ஃபஸ்ட்டு டிஜிட்டலில் தான் செய்தியை ஏற்றி தான் பிறகு டெலிவிஷனில் வருது. அதனால் இப்போ வந்து ப்ரைமசி வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு போய் பலதும் இப்போ வந்து படித்து தெரிஞ்சுக்கிறதோட கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் அதிகமாக போகுது. இந்த மாறிய சூழ்நிலையிலையும் பத்திரிகையாளன் வந்து மாறி மாறி போனாலும் அந்த ஜேர்னலிசத்துக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸை அதில் உள்ளு புகுத்தி பேசிக்கலி ஜேர்னலிசம் என்னென்னா சமுதாயத்தில் உள்ள செய்தியை வந்து சென்றடைய செய்கிறது, அது ஒரு சமுதாய மாற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அந்த ஆஸ்பெக்டை இது எதில் இருந்தாலும் பண்ணலாம்.
5: நிச்சயமாக சார், இதில் ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஒரு பத்திரிகையாளர் வந்து எந்த சூழல்லையும் வந்து ஒரு சிறப்பான ஒரு செயலை வந்து புரிய முடியும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை பார்க்குறோம். இன்னொன்று, டிஜிட்டல் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது டெக்னாலஜி வந்து நல்லா வந்து முன்னேற்றம் கண்டிருக்கு, அதை வந்து இந்த துறையில் வந்து சிறப்பாக பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க முடியுது. நீங்கள் குறிப்பிட்டீங்க, இப்போது யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்து பார்க்குறோம். எல்லாருக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது எப்படி இருக்குது?
4: இப்போ யூடியூபர்ஸ் வந்து

0: ஜேர்னலிஸ்டாக வேலை பார்த்துட்டு அவங்க ஆண்டர்ப்ரூனராட்டு தனிப்பட்ட முறையில் யூடியூப்பில் வந்து அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறவங்களாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முந்தி அந்த படிக்கிற பத்திரிகை நியூஸ் பேப்பர் படிக்கிற குறைஞ்சிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவை பார்த்தே செய்திகளை வந்து அறிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. சில நேரம் அவங்களுக்கு படிக்கிற பழக்கம் இல்லாட்டி சோஷியல் மீடியா மட்டுமே பார்த்து வந்து செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சில நேரம் அது வந்து முழுமையான செய்தியாக வராது, எந்த ஒரு சூழ்நிலையில அந்த செய்தி வந்திருக்கு, அது என்ன சூழ்நிலையில அது வந்து எப்படி அதை விமர்சனம் பண்ணி அது ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்துவாங்க. அது ஒரு ஷார்ட் பீரியட்ல நீங்க சோசியல் மீடியால வந்து அந்த பேக்ரவுண்டே தெரியாம புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் மக்கள் வந்து சோஷியல் மீடியாவை பார்க்குறது நல்லது தான், ஷார்ட்டாட்டாக அந்த மெசேஜ் ரீச் ஆகிறதும் நல்லது தான், அது செய்தி கொடுக்குறவங்களுக்கும் நல்லது தான், செய்தி பெறுறவங்களுக்கும் நல்லது தான். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் சமுதாயத்தை பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்கணும்னா நியூஸ் பேப்பர்ஸையும் படிக்கணும், மற்றபடி இவன் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி நிறுவனத்து செய்திகளையும் படிக்கணும். அது கொஞ்சம் ஆழ்ந்த புரிதல், கொஞ்சம் விளக்கம் கொடுக்கறது வந்து அதிகமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், அதாவது நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை வந்து மக்கள் வந்து பார்க்கணும், கேட்கணும், படிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நியூஸ் பேப்பர்ஸை பற்றி வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு, இப்போ காலகட்டத்தில் அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த டிஜிட்டல் தளம் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆனதுனால வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் குறைஞ்சிருக்கா? இப்போ இ பேப்பர்ஸ் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கா சார்?
0: ஒன்று என்னென்னா வந்து வெளிநாடுகளில் வந்து நிறைய பேப்பர்ஸ் க்ளோஸே ஆகிருக்கு, ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி க்ளோஸ் ஆகாது. ஏன்னா வந்து கொஞ்சம் எளிமையான ரீஜனல் லாங்குவேஜில் படிக்கிறவங்க, அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் நல்ல மொழி நடையில் எழுதப்பட்டதில் படிக்கிறவங்க, அதுக்கடுத்து ஆங்கில பத்திரிகையில் படிக்கிறவங்க இப்படி வந்துட்டே இருக்குது. மற்ற இ பேப்பர்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. மற்றபடி இப்போ மல்டிபிள் சிட்டி ஆஃப் சேனல்ஸ் வந்துருக்கு, ஒரே நியூஸ் பேப்பர் தான் இருக்குன்னு இல்லை, செய்திகள் தர பல நிறுவனங்கள் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு சோர்ஸில் வந்து மக்கள் செய்தியை படிச்சுட்டு தான் இருக்காங்க. அது எதுவுமே படிக்காமல் இருக்கிற பீப்புளை தான் நம்ம குறை சொல்லணுமே ஒழிய, அது மற்றபடி செய்தி போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது, சேர்ந்து ஆழ்ந்த சிந்தனையும் போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது. மல்டிபிள் சிட்டி ஆஃப் மீடியா வந்து கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருக்கு.
1: நிச்சயமா சார், இப்போ ஊடகங்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ வானொலி இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சியில் வந்து செய்திகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க, நிகழ்ச்சிகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமானதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த துறையோட முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது சார்?
0: இல்லை, நீங்கள் மீடியா வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற பிறகு மாறிட்டே இருக்கும். அந்த மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன், ஏஆர் பார்த்தீங்கன்னா முந்தி வந்து சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ண மாட்டாங்க, இப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிட்டு இருக்கணும். சில நேரம் வந்து மக்கள் வந்து குறுகிய காலத்தில் ஒரு செய்தியை சென்றடைகிறதுக்கு விரும்புகிறாங்கன்னா அதே மாதிரியும் நம்ம செய்தியை கொடுக்கணும். நம்ம ரொம்ப வளர்த்தி செய்தியை கொடுத்தா மக்கள் புரிய மாட்டாங்க, அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்காதுன்னு நினச்சோன்னா வந்து ஷார்ட் அவுட் கொடுக்குறதுக்கும் தெரியணும். அதுக்கப்புறம் அதுக்கு எலாபரேஷன் தேவைப்படுறவங்களும் எலாபரேஷனும் கொடுக்குறது பண்ணணும். கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் சொன்னேன், அதே இது இன்னொரு வகையில் மல்டிலிங்குவல் ஜேர்னலிசம் சொல்கிறாங்க. பல தரப்பட்ட மீடியா ஒரே ஜேர்னலிஸ்ட் வந்து பல மொழிகள்லேயே மாற்றி எழுதுறதும் இருக்குது. இப்போ வந்து பெரிய நியூஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ஷார்ட் அவுட் வந்து ஒரு செய்தியை கொடுப்பாங்க சின்ன சோஷியல் மீடியாவுக்கு, அதே எலாபரேட்டட் அதே ஜேர்னலிஸ்ட் வந்து ஹியில் பி கிவிங் த நியூஸ் ஃபார் வெப்சைட், அதே ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ரேடியோவுக்கு ஒரு சின்ன கியூபிக்கல்லேருந்து ரேடியோவுக்கு வந்து ஒரு ஆடியோ கொடுப்பாங்க, இன்னொரு பிளாட்ஃபார்மில் போய் இருந்துட்டு கேமரா முன்னாடி அவங்க ஒரு டெலிவிஷனும் கொடுப்பாங்க. இது மாதிரி மல்டி சைடடாக கொடுக்குறது உண்டு, இன்னும் யூடியூப்பில் தனியாக போடுறதுக்கு. அது மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து மல்டி ஸ்கில்டாக இருக்கணும், பலருக்கும் பல மாதிரி மீடியா அட்ராக்ட் ஆகும். ஒரே ஆளுக்கு வந்து நியூஸ் பேப்பர் தான் பிடிக்கும்னு இல்லை, இன்னொருத்தருக்கு வந்து டெலிவிஷன் பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் பிடிக்கலாம், எல்லாருக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி நம்ம நியூஸ் ஒவ்வொரு நியூஸ் ஆர்கனைசேஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல செய்தி நிறுவனங்கள் மல்டி சைடராக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறந்த ஆங்கில பத்திரிகைகளே வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அந்த ஒரு லாயல்ட்டி இருக்கவங்களும் அந்த வீடியோவையும் பார்த்து நம்ம கூட இருக்கணும், அவங்களுக்கு அது வழியாகவும் எஃபெக்டிவாக இருக்குது. ஒருத்தருக்கு சில நேரம் பிரிண்ட் மீடியாவில் அந்த புரிதல் அதிகமாக இல்லாமல் அல்ல ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கோ இல்லாமல் விஷுவல் மீடியாவில் இருக்கலாம். அதுக்காக நம்ம செய்தி கொடுக்குறவங்களும் பல தரப்பட்ட முறையில் செய்தி கொடுக்கணும். மற்றபடி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கிறது நல்லது.
1: நிச்சயமா சார், நீங்க சொன்னதுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னு, ஒரு ஜேர்னலிஸ்ட் மல்டி ஸ்கில்டா இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்னு, மீடியா அப்படின்னு சொல்லும் போது அதுலயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியா இருக்கு.

0: அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வியூவர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் இவங்களுடைய சாய்ஸ் எதுவா இருந்தாலும் செய்தி கரெக்டா அவங்களை போய் சேரணும் அப்படின்றது தான் செய்தி நிறுவனங்களுடைய இந்த தொலைக்காட்சிகளுடைய ஒரு எண்ணமா இருக்கும். அப்ப அந்த வகையில வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜேர்னலிசம் படிக்க போறேன் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணணும் சார்?
1: இன்னைக்கு வந்து மீடியாவை வந்து ஆழமா வந்து படிக்கிறவங்க, நியூஸ் பேப்பரை படிக்கிறவங்க பெரும்பாலான ஒரு சொசைட்டி நல்லபடியாக இருக்கணும், ஒரு சொசைட்டியில் ஒரு மாற்றம் ஏற்படணும், நல்லதொரு சொசைட்டியை வந்து சமுதாயத்தை உருவாக்கணும்னு அந்த எண்ணத்தோடு தான் மக்கள் இருக்கவங்க தான் நியூஸ் பேப்பர்ஸை படிக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஆகணும்னாலும் மொழியில் நாட்டம் இருக்குன்னு உள்ளதுக்காக மட்டும் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆனீங்கன்னா சக்சீட் ஆக முடியாது. உங்களுக்கும் அந்த ஜேர்னலிஸ்ட் ஆகிறவங்களுக்கும் ஒரு சமுதாய நாட்டம் இருக்கணும், ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸை வந்து பார்க்கக்கூடியது அதில் அக்கறை செலுத்துறவங்களா இருக்கணும். ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகளை தீர்வு காண்றதும் அந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை ஆழ்ந்து ஆராயுதலும் அதுக்காக தான் இந்த ஜேர்னலிசம் ஏற்படுத்துறது. மக்கள் வந்து ஜேர்னலிசத்தில் நாட்டமாக அது விரும்பி நியூஸ் பேப்பர்ஸை படிக்கிறாங்க. இந்த ஒரு செய்தி நிறுவனத்திலையும் அவங்க நாட்டம் கொள்றாங்கன்னா வந்து சமுதாயத்தை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்.
0: நிச்சயமா சார், அதாவது பொதுநல நோக்கம் இருக்கணும், அதே அளவுக்கு பொது அறிவும் இருந்துக்கணும் நமக்கு. அதை வந்து எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகணும், இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த படிப்புக்கு வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன படிப்புகள் இருக்கு சார் ஒரு மாணவன் வந்து நான் ஜேர்னலிசம் படிக்க போறேன்னா? இப்ப நீங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, மீடியா துறையில மட்டுமே என்னென்ன படிப்புகள் வந்து இருக்கு சார்?
1: தொடக்கத்துல பிஏ ஜேர்னலிசம், எம்ஏ ஜேர்னலிசம் அப்படி வந்தது. பிராட் பேஸ் பண்ணி எம்ஏ பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் வந்தது. விஷுவல் மீடியா வந்ததுன்னா விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த டேர்ன் ஆஃப் த செஞ்சுரி பார்த்தீங்கன்னா ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் டெலிவிஷன் சேனல்ஸ் வரும்போது விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரானிக் மீடியான்னு ஒரு டிகிரி, அது ரெண்டுமே ஏறக்குறைய தொடர்பு உள்ளது தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மல்டி மீடியா, கிராஃபிக்ஸ், அனிமேஷன் இதெல்லாம் வந்து மீடியாவில் வந்த பிறகு பிஎஸ்சி எம்எஸ்சி மல்டி மீடியான்னு அந்த டிகிரிஸும் வந்திருக்கு. இன்னும் விரிவடைஞ்ச பிறகு விஷுவல் எஃபெக்ட்ஸு, அனிமேஷன், கிராஃபிக் டிசைன், கேம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிகிரிஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஸ்பெஷலைசேஷனாக நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனை படித்தா நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க. இப்போ கேமில் தான் நாட்டம் இருக்குன்னா அந்த கேமில் மட்டுமே படிக்கலாம், அதில் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் நாட்டம் இருக்குன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் படிக்கலாம். அது மாதிரி அந்த ஸ்பெஷலைஸ்டாக படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ஆகிட்டுருக்கு. பல பல்கலைக்கழகங்கள், பல காலேஜஸில் இந்த டைவர்சிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பிரதிபலிக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா ஜேர்னலிசம், அதுக்கடுத்து விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கடுத்து இந்த மல்டி மீடியான்னு உள்ளது கவர்மெண்ட் கல்லூரிகள்லையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
0: நிச்சயமாக சார், இப்போ மல்டிமீடியா விஸ்காம் பத்தி சொன்னீங்க, மீடியா மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஸ்டடிஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த துறையில வந்து இந்தந்த படிப்புகள்ல வந்து ஆர்வம் இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க சார்?
1: ஆமா, இப்போ நீங்க மீடியா மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க, எம்பிஏன்னு உள்ளது வந்து காமன் எம்பிஏ ரிசோர்ஸ், டூரிசம், ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட். மீடியாக்குன்னு வேணும்னா அது மீடியா சப்ஜெக்ட்ஸையும் படிச்சுட்டு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படிக்கலாம். ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னா வந்து ஒரு எம்பிஏல வந்து 50% ஆர் 60% ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் காமனாக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து 40% ஆர் 50% வந்து அந்தந்த துறைக்கு உள்ளதை நடத்துகிறாங்க. இப்போ வந்து மீடியா பற்றியும் ஆழ்ந்த கருத்துடையதாக தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படித்தா தே கேன் பி வெரி குட் மேனேஜர்ஸ். அதனால் இது மீடியா மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு டிகிரியாக இருக்குது. சில நேரம் வந்து மீடியாவில் வந்து ஒரு ஹை பேட் ஜாப் வந்து மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு போகுது, மிகுந்த வரவேற்பு அளிக்குது.
0: நிச்சயமா சார், இப்போ சினிமா துறையில அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்ம எடிட்டிங் இந்த மாதிரி இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஸ்காம் படிக்கிற பிள்ளைங்க வந்து நிறைய அதில் ஆர்வம் காட்டுறாங்களா சார்?
1: ஆமாம், கண்டிப்பாக விஸ்காம் இந்த மாதிரி டிகிரிஸில் வந்து அவங்க வந்து ஸ்டோரி டெல்லிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபிலிம் எடிட்டிங்லேயும் ஆர்வம் காமிக்கிறாங்க. இப்போ ஃபிலிம் எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம்னு பார்த்தா அதில் வந்து ஈவன் கேமரா ஹேண்ட்லிங் முதற்கொண்டு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முதற்கொண்டு, ஆக்டிங், அதுக்கப்புறம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸு, என்எல்இ நான் லீனியர் எடிட்டிங், இந்த எல்லாத்துக்குமே போகலாம். இது எதில் போனாலும் சக்சீட் ஆகலாம். நீங்கள் வந்து டைரக்ஷன் வந்து மெயின் உள்ள டாப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்டர் அடுத்து டைரக்ஷன் ஆக்டர், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த எடிட்டிங் இது பண்ணுறவங்க வந்து டைரக்டருக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்டோரியை ஷேப் கொடுக்குறவங்க அவங்க தான் கொடுக்குறாங்க. நீங்கள் டைரக்டர் வந்து நம்ம டைரக்டர் தான் ஸ்டோரியாக ஷேப் கொடுக்குறாருன்னு நினச்சோம். நிறைய ரஷ்ஷஸ் வந்திருக்கும் போது எது எந்த ரஷ்ஷஸை எப்படி போட்டு ஒரு மீனிங் டு த ஃபிலிம் கொண்டு வர்றது வந்து எடிட்டர் தான் கொண்டு வர்றாரு. சம்டைம்ஸ் ஹி டேக்ஸ் அன் அப்பர் ஹேண்ட். அவர் நல்ல திறமையான எடிட்டர்னா அவர் சொல்றத டைரக்டர் அப்படியே கேட்குற மாதிரியும் இருக்கு. சில டைரக்டர்ஸ் வந்து அந்த எடிட்டரால் தான் இவ்வளோ ஃபிலிம் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு. அதனால சம் பீப்புள் என்ஜாய் எடிட்டிங், எடிட்டிங்கே எனக்கு பெரிய இது, எடிட்டர் தான்

0: மீட்டிங் தான் எனக்கு வந்து மெயின் திங்குன்னு அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. அதில் நல்ல ஒரு திறமையாக ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ள எடிட்டர் இருந்தனா நல்ல ஒரு லிவிங்கையும் இது பண்ணலாம், நல்ல சேலரியும் வரும், நல்ல ரெஸ்பெக்டும் இருக்கும்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசையில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டெல்லி பி சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம். முதலில் முத்து மோமு தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சூரியகாந்தம், ஆதி தாளம்.

திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டெல்லி பி சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம். அடுத்து ஏமி நேரமு, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

நிறைவாக கண்ணில் கலந்தான் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா, ராகம் விருத்தம், தாளம் ராகமாளிகை.

இதுவரை திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டெல்லி பி சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம்.

நேரம் 10:45. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 kHz. காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்கிறது கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில் மௌனம் சம்மதம்.

நேரம் 10:54 40 நேர்களே, சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவான் நிகழ்ச்சிக்கு நிறைவாக மைக்கேல் மதன காமராஜன் படப்பாடல், கமல்ஹாசன் எஸ் ஜானகி குரல்களில்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை: சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 36.3 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 28 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.4 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 88%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 37.4 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.8 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.4 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.1 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 76%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல்: நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. இதில் சூழல் விளக்கு தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு திரைகாணம், 9 மணிக்கு அரங்கிசை. மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இந்நிகழ்ச்சி இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2 பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்போர் ஆர் ஸ்ரீஜா, எஸ் சோமசுந்தரி, கே அஸ்ஃபியா ஃபாத்திமா, ஆர் பூஜா, ஐ கவியரசி, எஸ் சுமதி ஆகியோர். தொடர்ந்து பெண்களின் புதிய பயணம் உரை வழங்குபவர் ஆர் ராகபவித்ரா. தொடர்ந்து இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு உரை வழங்குபவர் எஸ் பூஜா ஆகியன இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் எஸ் சங்கரி அவர்களின் பாட்டு, எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பான மகப்பேறு இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், இதில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகள் உரை சித்திரம், எழுதியவர் வி நந்தினி. 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரை காணம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், கொடி வகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் உரை வழங்குபவர் வா உ சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி பிரேமலட்சுமி அவர்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05, 8:30 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல். 8:45 த ஹோம் கம்மிங் ஆஃப் எடிக்ட்ஸ், சோழர்கால செப்பேடுகளை திரும்பப் பெறுவது குறித்து மூத்த வழக்கறிஞர் பி ஜெகநாத் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் ஆங்கில நிகழ்ச்சி. உடன் உரையாடுபவர் பத்திரிகையாளர் ஆர் ராகப்பிரியா அவர்கள். 10 மணிக்கு அகில பாரத இசை அதிதி பானர்ஜி அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை. நேயர்களே, 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம். ஜெய்ஹிந்த்.